0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere 416-757-1000. MyMechanicAuto.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: ஸ்கிரீனில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: உலகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
5: கற்பிக்கப்படுகின்றன.
4: 3964 416-396-3344
5: talentaacademy.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: மீண்டும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து $1,800 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: ரீடிங் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48 பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute, closing,
4: செல்வம்.
3: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமா?
3: Everlasting Travels and Tours
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
0: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
0: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
0: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
0: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: Experience radio like never before. Tamil HD Radio.
6: Tamil FM.
5: Now in hybrid digital.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றமோர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 4 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் நாங்கள் CMR சார்பாக வாழ்த்தினை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கான வளமையான நிகழ்ச்சிகள் ஞாயிறு காலை பொழுதிலே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது முதல் 10:30 வரைக்கும் தமிழா தமிழா இடம்பெறும். தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே இப்பொழுது முதல் 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்டு மகிழ்கின்ற மனதின் ராகங்கள் இடம்பெறும். மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது நவரச கவியரங்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவி வழங்க போன்றீர்கள். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:00 முதல் 10:30 வரைக்கும் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்க சிறப்பிக்கலாம். அதிலும் குறிப்பாக 9:00 முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். திருக்குறள் மட்டுமல்ல, முத்தமிழாக அவர்கள் எதையும் அவர்கள் எடுத்து வரலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். 10:30 வரைக்கும் இன்று என்ன அதிகாரம் பேச போன்றோம் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த மணி பொழுதிலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தலைப்பினையும் நாங்கள் வழங்க போன்றோம். ஆயத்தமாகிக் கொள்ளலாம் நீங்களும் கூட. இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-6444-6222. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 12 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 21 பாகை வரை உயர்ச்சியடையும். மறுபடியும் மாலை பொழுதிலே வெப்பநிலை 10 பாகை வரை வீழ்ச்சியடைய போகின்றது. இன்று நாள் முழுவதும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளைய நாளும் கூட மாலை பொழுதிலே மழை பொழிய போகின்றது. நாளை பகல் பொழுது சூரிய வெளிச்சம் மிக்கதாக அமையும். அதே நேரம் நாளைய நாள் பகல் பொழுது வெப்பநிலை 16 பாகை. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து வருகின்ற இந்த பாடலை SPB அவர்களோடு மனோ இணைந்து பாடியிருக்கின்றார்.

நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். உடன்பிறப்பு திரைப்பட பாடல் ஒலிக்கு கேட்டீர்கள். இசைஞானி அவர்களின் இசையிலே பாடல் ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒன்று. எஸ்பிபி அவர்களோடு சொன்னலிதா அந்த பாடலில் பாடியிருக்கின்றார்.

தமிழர் தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கவிஞர் வாலியின் வரிகளிலே பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இசைஞானி அவர்கள் அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார். அம்நேர்களே, என்று பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சிக்கு தலைப்பு என்ன அதிகாரம் என்பதனை உங்களுக்கு தரப்போன்றும். அந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த குரல் பாக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த குரல் பாக்களையும் சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் பொதுவாகவும் உங்களுக்கு ஒரு தலைப்பினை நாங்கள் வழங்கப் போகின்றோம். அந்த தலைப்பிலும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இன்றைய தினம் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற அதிகாரம் புறங்கூறாமை என்ற அதிகாரம். 19வது அதிகாரம் பற்றி பேச போகின்றோம். ஏற்கனவே பேசியிருக்கின்றோம், நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டும் இல்லையா? அதிகாரங்கள் எல்லாம் முடிந்தால் திரும்ப திரும்ப பேச வேண்டும். ஆகவே 19வது அதிகாரம் ஆகிய புறங்கூறாமை, மற்றவர்களை பற்றி புறம் சொல்லி திரிதல் என்பது அவ்வளவுக்கு அறம் அற்ற ஒரு செயல். அது நபர்களை பற்றியோ அமைப்புகளை பற்றியோ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்வது என்பது தகாத ஒரு செயல். அது அறமற்றது என்பதனை தெய்வ புலவர் இந்த மாதிரி இந்த குரல் பாக்களின் ஊடாக வெளிப்படுத்துகின்றார் என்பதனை நாங்கள் பேச போகின்றோம். அது 9:30 to 10:30 வரைக்கும் இடம்பெறுகின்ற திருக்குறள் எனும் திருவிளக்கு நிகழ்ச்சி. அதுக்காக நான் ஒரு தலைப்பினையும் உங்களுக்கு வழங்குகின்றேன். இன்றைய நவீன உலகத்திலும் இந்த மாதிரி AI வரை நாம் சென்றிருக்கிறோம். இன்னும் இத்தனை என்னென்ன எல்லாம் வர இருக்குதோ புதுமைகள், அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த காலத்தில், இந்த நவீன உலகத்தில் புறம் கூறும் பழக்கம் இன்னும் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியோடு அந்த திருக்குறள் அரங்கினை நாங்கள் இன்றைய தினம் நகர்த்தி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து வருகின்றது அமைதி படை திரைப்பட பாடல். மனோடு சொன்னதா இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலுக்கு இசைஞானி அவர்களே இசையமைத்திருக்கின்றார்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: நேரம் இப்பொழுது 6:29. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே அவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். திருக்குறள் மட்டுமல்ல, அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் தமிழ் மொழி சார்ந்து எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: ஆமாம், சொல்லுங்க கலியுகவர்தன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்ன பாடல் வேண்டும்?
1: படம் நிச்சய தாம்பூலம், பாட்டு பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.
0: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழா தமிழா. நேரம் இப்பொழுது 6:35 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: நல்ல பாட்டு அத கேட்டாக்க நமக்கு தோணுது அந்த காதல் பருவத்துல நம்மளும் பாத்து யாராவது இப்படி பாடிருக்க
4: மாட்டாளான்னு.
5: ஆமா, நான் கேட்ட பாடல அது மாதிரி போறது. நீங்க பாட்டு அது பாவாட தாவணி இல்ல, அதுதான் இருந்தது.
4: அப்புறம் தாவணியோட வந்துச்சு.
5: ஆமாம் ஆமாம். அப்புறம் எனக்கு பிடிச்ச பாடல் சபாஷ் மீதால சித்திரம் பேசுதடி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது கேரளா ஜோதி.
4: ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது, TMS அவர்கள் பாடி இருக்கின்ற.
5: ஆமாம் ஆமாம். நன்றி ஜோதி.
4: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
5: மீண்டும் சந்திப்போம் ஜோதி. வணக்கம்.
4: நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்களும் 8 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைப்பில் காத்திருக்கின்ற நேர்களுக்கு மிக்க நன்றி.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ், செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
0: சரி சரி.

0: நேரம் இப்பொழுது 6:42 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது. அதே உற்சாகத்தோடு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு ஈஸ்வர் என்பிடத்தில இருந்து மாங்கல்யம் என்று அந்த பாட்டு எல்ல கூட்டி
0: இது மாங்கல்யம் தந்து நானே அந்த பாடலா?
1: ஏன்
0: இப்ப காலையில இப்ப மாங்கல்யம் கட்டுறீங்க? மங்களகரமாக
1: பாடல்.
0: சரி சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரப்போனது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். சிலம்பரசனோடு ரோஷினி இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றனர். அது ஈஸ்வரன் திரைப்பட பாடல். எஸ் தமனின் இசையிலே பாடலை கேட்போம்.

0: தமிழ தமிழாவோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 8 மணி வரைக்கும் இந்த பாடல்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்கள் சோதியம்மா அவர்களுக்கு, நலமா இருக்கிறீர்களோ?
0: இனிய காலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் எல்லோரும் நலம். நன்றி நன்றி நன்றி. அதிகாலையில வந்து எங்களுக்காக நிகழ்ச்சியிட்டு சோதியம்மா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை, காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இன்று அலிபாபாவும் 40 திருடகம் படத்திலிருந்து பானுமதி அம்மாவும் ஏஎம் ராஜா அவர்களும் பாடிய பாடல், மாசிலா உண்மை காதலே மார்மோசம் செல்வம் வந்தபோதுமே என்று சொல்லி செல்வம் வந்துட்டது அனுபடியால நீ எப்படி என்று அவர் பதில் சொல்றார்.
0: என்ன
1: சொல்லி கேட்போமே. நன்றிகள், வாழ்த்துக்கள், முன்னே சந்திப்போம் அம்மா.
0: மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஏம் ராஜா மற்றும் பானுமதி இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.
2: உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும்.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அடுத்த நேர் யார் என்று கேட்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது யாழ்மனில் இருந்து செம்புளத்தில் இருந்து ரவிபாலா.
0: செம்புள புயல் நீர் போல
1: மண்ணல்
0: இருக்கிற இடத்துல நிக்கிறீங்க.
1: ஆமா, தாவடி என்ன செம்புளம் தான்
0: பாண்டல்.
1: தாவடி என்பது தாவடி என்னும் பதி, தாவடி பதி, தாவடி என்னும் ஊர், அது செம்மன் தான்.
0: செம்மணல்
1: தான்.
0: அதனால செம்புல புயல் நீர் போல் அன்புடை நெஞ்சங்கள் கலந்த மாதிரி கலந்து நிக்கிறீங்க அங்க. அப்ப எல்லாருக்கும் சொல்லுங்க, நான் குறுந்தவ படிச்சிருக்கேன் அதனால சொன்னேன்னு
1: சொல்லுங்க. தமிழ் நூல் பேசினாலும் அந்த மண்ணில வாழ்றவங்களும் கொஞ்சம் பெருமை தாங்க. இல்லைங்கெல்லாம் அந்த சட்டங்கள் வெறும் அந்த சொல்லி காட்டினமோ அது குறித்து காட்டும் இடமெல்லாம்
0: பெரும் புலவர் வந்துட்டாருங்க என்று சொல்லி.
1: இல்ல இல்ல, அப்படிங்கலாம் அப்படிங்கலாம் நாங்கள் இல்ல. ஏதோ எங்கள் அறிவியல் பேசினதை நாங்கள் அறிவிப்போம். அப்படிங்கலாம் இல்ல, சாதாரண சாதாரண ஒரு தேனியை படித்து எழுதக்கூடிய சாதாரண மாணவன் தான்.
0: நன்றாகத்தான் இருக்கிறது யாழ் மண்ணில் இருந்து. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு அரசு படத்துல இருந்து ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா அந்த பாடல்.
0: நல்ல ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கிறீங்க. டி எம் சௌந்தரராஜனின் குரலிலே வரப்போன்றது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரவிபாலா. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி ஜோதி, நன்றி வாய்ப்புக்கு. நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: ஆயிரம் கைகள்

0: நேரம் இப்பொழுது 6:57 என்னும் அழகான நல்ல தத்துவம் சொன்ன ஒரு பாடல் இந்த காலை பொழுதிலே டி எம் சவுந்தரராஜனின் குரலில் கே வி மகாதேவனின் இசையிலே அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. அந்த பாடலுக்கான அந்த அற்புதமான வரிகளை இயற்றியவர் முத்துக்கூத்தன். அடடா, இப்படி ஒரு கவிஞர் முத்துக்கூத்தன் என்று சொல்லி இன்று தான் நானும் அறிகின்றேன். அற்புதமான வரிகளில் மிக அருமையான தத்துவம் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் யோகிதா. சுதா, எப்படி
0: நலமாக இருக்கிற? நீங்க எப்படி இருக்கிறீங்க சுதா?
1: நாங்கள் நலமாக கிளம்பிட்டோம். எனக்கு வந்து பாட்டு வந்து வண்ண வண்ண புத்தகத்துல இருந்து
0: கண்டிப்பா ஒரு சில விளம்பரங்கள் செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உங்க பாடல் வரும். மிக்க நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:01. இலங்கையில் சில மருந்தகங்களை பயன்படுத்தி அல்லது அவற்றின் போர்வையில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்குழு தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் போதை மாத்திரைகள் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேஜஸ் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் விமானப்படையின் செயல்திறனை பாதிக்கும் என இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். கனடாவில் வட்டி வீதங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் பலர் குறுகிய கால அடமான கடன்களை தேர்ந்தெடுத்த நிலையில் தற்போது அவர்களுக்கு புதிய சவால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் நடைபெறவுள்ள நகரசபை தேர்தலில் போட்டியிடும் பெரும்பாலான வேட்பாளர்கள் நகர முதல்வர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வலுவான அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டுவதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. ரஷ்யாவின் காலினின் கிராட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட ரஷ்யாவின் அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்த தயார் என ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: மணித்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ போறீங்க. அழைப்பில் காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த அதிகாலை பொழுதிலும் அவ்வளவு எளியா எல்லாரும் எழுந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு மிகுந்த நன்றி. உங்களுக்கு இந்த மணிப்பொழுதை தொடர்ந்து நவரச கவியரங்கம் இடம்பெறும். கவியரங்கிலே உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க கவிதை பாடலாம். எந்த ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். நல்ல கவிதை ஒன்றினை உங்களிடம் இருந்து வளமை போல எதிர்பார்க்கிறோம். நல்ல கவிதை தான் எல்லாரும் கொண்டு வருவது. அப்படி அற்புதமான ஒரு கவிதையோடு வாருங்கள். உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சிக்காக அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் மாணவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி மற்றும் தமிழ் மொழி சார்ந்த விடயங்களை எடுத்து வருகின்ற நிகழ்ச்சி இடம்பெற போன்றது. அதைத் தொடர்ந்து திருக்குறளின் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே திருக்குறள் வளர்கின்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுது. ஆகவே அந்த நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் புறங்குறாமை அதிகாரம் குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். இந்த நவீன யுகத்திலும் புறங்குறும் பண்பு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறதா என்பது குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 8 பாகையாக இருக்கின்றது. காற்று மணித்தியாலத்துக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று பகல் பொழுதும் இரவு பொழுதும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறை அவதானிக்க முடிகின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 21 பாகையாகவும் மாலை பொழுதிலே 10 பாகை வரை வெப்பநிலை வீழ்ச்சியடைய போன்றது. நாளைய நாளும் கூட இரவு பொழுது மழை பொழியும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சுதா விரும்பி கேட்ட பாடல், அதைத் தொடர்ந்து இணையர்களை சந்திப்போம். வண்ண வண்ண பூக்கள் திரைப்பட பாடல் இது.

0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது ஒலித்த அந்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்பட பாடல். அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. கோதாஸ் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க கோதாஸ்?
1: நாங்கள் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு நெஞ்சினிலே படத்துல இருந்து
0: கடிவாளம் போட்டு கட்டி வச்சாலும் மனசு தானா குழம்புது. என்ன பண்ணலாம்?
1: அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ணலாம். வெளியில நடக்க போறா இந்த
0: சந்திப்போம். அவர் சொன்னது மாதிரி தானா குழம்புறாக்களுக்காக இந்த பாடல் வருகின்றது.

0: அந்த அழகான பாடலை வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார். ஹரிகரனோடு சந்தன சர்க்கம் இணைந்து பாடிய பாடல். தேவா பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். நெஞ்சு நிலை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. இனி மறைத்த என்ன லாபம் என்ன, மறைத்த என்ன லாபம், அந்த மாதிரி அழகான வரிகளோடு கோதாஸ் அவர்கள் கூட நல்ல சிறப்பாக அந்த பாடலை பற்றி சொல்லியிருந்தார். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
1: அவளுக்கு
0: அப்படியா?
1: ஓ, தலைப்பாடு கேட்டார். அவருக்கும் ஆயிரம் பிரச்சனை இந்த வயதுல பேருங்கள.
0: இந்த வயசுலயும் பிரச்சனை வேற உண்டா?
1: அவருக்கு
0: அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் செஸ் பாடல மட்டும்தான் கேட்டார். நீங்க புதுசா கிரியேட் பண்ணி எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்தாரு.
1: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தாமரையின் வரிகளில் அந்த பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:24. மாறனும் 1000 திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். அந்த பாடலை கிரிஷ் மற்றும் பெனிடியால் அவர்களோடு இணைந்து ஸ்ருதி ஹாசன் அந்த பாடலையும் பாடியிருந்தார். அழகான ஒரு பாடல் தான். அதுவும் கூட அதுவும் குறிப்பாக ஜப்பானுக்கு விஜயம் செய்திருக்கிறார். இதன் அங்குள்ள கன்னி பெண்களை பார்த்து வியந்து அதனால் கேட்ட பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடலை எழுதி வைத்திருக்கின்றார் தாமரை அவர்கள். இப்பொழுது நம்மோடு யார் இணைந்திருப்பது? வணக்கம். நலமாக இருக்கின்றேன். சிவலிங்கம் ஐயா கனடாவில் தான் நிற்கிறீங்களா, அல்லது நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது போனீங்களா?
1: என்ன
0: பாடல் அது? தன்னம்பிக்கையான வரிகள் கூட இருக்கின்றன. மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் தமிழனையே. வணக்கம்.
0: இனிய வணக்கம். இந்த பாடல் கூட இந்த பாடல் டி மான் இசையமைத்திருக்கின்றார். இந்த பாடலுக்கு பாடலை கேட்போம்.

0: நேரம் இப்பொழுது 7:31 தொடர்ந்து அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன், மிக்க நன்றி ரமேஷ் உங்க வருகைக்கும். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடல் வந்து புது கவிதை படத்திலிருந்து வா வா வசந்தம் என்கிற பாடல்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோட அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம் கண்ணன் கேட்கும் தேவி, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
1: நன்றி நன்றி, நான் நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நன்றி. இன்னைக்கு வந்து
0: பிறந்த தினம் என்று
1: பிறந்த தினம் கொண்டாடுறாக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு கொண்டு, திருமண நாள் கொண்டாடுறாக்களும் வாழ்த்து தெரிவிச்சு கொண்டு, யாருக்கு இந்த பிறந்த தினம்
0: இன்றைக்கு
1: சிலது எழுதி வைக்கிறேன், மறந்துடுவேன் அதிகமா ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு வந்து சசிகலா என்னோட ஒர்க் பண்ண ஒரு சசி என்னோட ஒர்க் பண்ணல என்னுடைய மனைவியோட ஒர்க் பண்ண ஒரு லேடி சசிகலாண்டு, அவ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நிடிவாண்டு வாழ்த்தி கொண்டு, இன்றைக்கு இது அங்காடி தெருவில் வந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாட்டு போவோம்.
0: கண்டிப்பாக அழகான ஒரு பாடல். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி, சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், அங்காடி தெரு திரைப்பட பாடல் ரஞ்சித் நீத் ஸ்ரீவாஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடல் அதில் ஒரு வரி வரும், அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி. நாய்க்குட்டி வளர்க்கறது எல்லாருக்கும் பிடிக்கும், செல்ல பிராணிகளை. அதனோடு ஒரு தொடர்புடைய நாளாக இன்றைய நாளும் இருக்கிறது. அது கூட அந்த வரி கூட எனக்கு அந்த ஞாபகத்தை கொண்டு வருது. இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி உலக விலங்கு நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. அதாவது இந்த விலங்குகள் 5 அறிவு ஜீவன்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம் இல்லையா, நம்மளுக்கு ஒன்று கூட என்று சொல்லி. நம்மளுக்கு ஒன்று கூட இருந்தாலும் அந்த ஜீவன்களை விட குறைவானவர்களாக பல வேளைகளில் நடந்து விடுகின்றோம். ஆகவே 5 அறிவு ஜீவன்கள் என்று அவர்களை நாங்கள் சொன்னாலும் கூட ஒரு அந்த விலங்குகளிடம் ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பு. மனிதனிடம் அப்படி இல்லை, சுயநலம் பிரிந்து போதல். ஆனால் இந்த விலங்குகளிடம் அப்படி இல்லை, ஒரு சுயநலம் இல்லாத அன்பு, எந்த பிரதிபலன் பிரதி உபகாரம் எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு, ஒரு நன்றி உணர்வு, ஒரு உண்மை தன்மை. அவர்களிடம் போலி இருக்காது, நிச்சயமாக எந்த பூச்சும் இருக்காது. அந்த உண்மை தன்மை, அப்படியான நல்ல பண்புகள் எல்லாம் நிறைந்ததுதான் இந்த விலங்குகள். மனிதனை விட பல மடங்கு உயர்நிலையிலே நிற்கக்கூடியவை தான் இந்த 5 அறிவு ஜீவன்கள். உண்மையில் மனிதன் அவர்களை பயன்படுத்துகிறான் பல வழிகளிலும், ஒவ்வொரு விலங்குகளையும். அந்த மனிதனுடைய பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே உட்படாமல், எந்த துன்பமும் இல்லாமல் சுதந்திரமாக வாழுகின்ற அந்த தார்மீக உரிமை விலங்குகளுக்கு இருக்கின்றது. ஆனால் நாம் அதை விடுவதில்லை இல்லையா. ஒரு தேசம் மதம் அரசியல் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் விலங்குகளின் அடிப்படை தேவைகளை, பாதுகாப்பையும் தேவைகளையும், அதே நேரம் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்து அவற்றினுடைய வாழ்நிலையை உயர்த்துவதே, வாழ்வை உயர்த்துவது தான் இந்த நாளினுடைய, இந்த அக்டோபர் 4ஆம் தேதியினுடைய இந்த நோக்கம், இந்த உலக விலங்குகள் நாளினுடைய நோக்கமாக இருக்கிறது. மனித உரிமைகளை போலவே மனிதனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி விலங்குகளுக்கும் உரிமைகள் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் மதிக்கிறது இல்லை, அவற்றை மதிக்க வேண்டும். உணர்வுள்ள அத்தனை ஜீவன்களும் உரிமையும் பாதுகாப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விலங்குகளை நேசிப்போம். இந்த சித்திரவதையும் அவர்களுக்கு செய்யாமல் அந்த விலங்குகளை வாழ வைப்பதே மனித நேயமாகும். இப்பொழுது வீட்டில் எல்லாம் செல்ல பிராணிகளை வளர்ப்பார்கள், அதுதான் அந்த பாடலில் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை, போச்சு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்த்துட்டா போச்சு அப்படி எல்லாரும். ஆகவே அப்படி செல்ல பிராணிகளை வளர்ப்பது கூட ஒரு வெறும் பொழுதுபோக்கு இல்லை நேர்களே, அது ஒரு தார்மீக பொறுப்பு. அந்த செல்ல பிராணிகளுக்கு தேவையான உணவு கொடுக்க வேண்டும் நேரத்துக்கு நேரம், அவங்களை அளவிடக்கூடாது, தவிக்க விடக்கூடாது, பாதுகாப்பு கொடுக்கணும், பராமரிப்பை கொடுக்க வேணும். சுதந்திரமாக வாழுகின்ற அந்த உரிமையை கொடுக்க வேணும், வீட்டில் வெளியே கொண்டு போகணும், அந்த மாதிரி மரியாதை மதிப்பும் அவர்களுக்கும் நாங்கள் கொடுப்பது தான் உண்மையான அன்பு. ஐந்தறிவு ஜீவன்களான அந்த விலங்குகள் காட்டுகின்ற அந்த சுயநலமற்ற அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு அவற்றை பலருமே பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு குடும்ப உறுப்பினர்களாக அந்த விலங்குகளை கூட ஏற்று பாதுகாத்து மனிதன் அவற்றையெல்லாம் பாதுகாக்கின்ற அந்த தார்மீக கடமை பலரிடம் இருக்கின்றது. பலர் அழகாக செல்ல பிராணிகளை வளர்ப்பார்கள், பார்க்கின்ற பொழுது ஆசை ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு பயம், நாய்க்குட்டியை அது துரத்தும் ஒரு பயமும் இருக்கு, வாங்க வேணும் என்றும் விருப்பம் இருக்கு, வாங்குவோம் என்றுட்டு ஆனால் அப்புறம் விட்டுட்டு இருப்போம். அப்படித்தான் எங்களுடைய வீட்டு நிலைமை. ஆனால் அது ஒரு அழகு. அந்த பாடலும் வருகின்றது, பாடல் கூட அழகான பாடல், கேட்போம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழா தமிழா ஒழுங்கிணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள். எல்லோருக்குமே மிகுந்த நன்றி. 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவியரங்களே இணைந்து சிறப்பிக்கலாம். அது கூட உங்களுக்கு பிடித்த தலைப்புல தான் நீங்க கவி பாட போறீங்க. பார்க்கலாம் எப்படியான கவிதைகள் வரப்போன்றன. அவளோடு காத்திருக்கிறோம் உங்களுடைய கவிதைகளை கேட்டு ரசிப்பதற்கு. புது கவிதைகள் மட்டுமல்ல, மரபு கவிதைகளை கூட நீங்க எடுத்து வரலாம். அதிகமாக புது கவிதை கவிஞர்கள் தான் வருவது உண்டு. மரபு கவிதை கூட கண்டிப்பா, அதை நாங்க எதிர்பார்க்கின்றோம். மரபு அழிந்து விடாமல் அந்த கவித்துறை வரம் வளர்ச்சி அடைய வேணும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கு பல இடங்களிலும் மரபு கவிதை வகுப்புகள் கூட நடைபெறுகின்றன. கனடாவில் இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடமும். ஆகவே நீங்க மரபு கவிதை

நாங்கள் கற்றுக்கொள்வது எவ்வளவும் சிறப்பு. அதற்காக புதுக்கவிதை எல்லோரிடமும் சென்று சேரும் மிக இலகுவில் பார்க்கலாம். எப்படியான கவிதைகளோடு வரப்போன்றீர்கள்? இப்பொழுது மூன்றாம் முறை திரைப்பட பாடல் ஒலிக்கும் இந்த பாடலை ஜானகி அம்மா பாடியிருக்கின்றார். கவியரங்கத்தை தொடர்ந்து நாங்கள் சிறுவர்களை திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போன்றோம். அதிலும் சிறப்பு இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது திருக்குறள் எனும் திருவிளக்கு. எப்படி என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து எங்களோட சங்கமித்ரா திருக்குறள் தூதர் சங்கமித்ரா அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார். உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம். ஆகவே சங்கமித்ரா, இன்றைக்கு எங்களுக்கு திருக்குறளிலே யோக கலை பற்றி சொல்ல போகின்றார். எப்படி அற்புதமான விடயங்களை எடுத்து வர போகின்றார் என்பதனை கேட்போம்.

நவரச நாயகி ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே அந்த பாடலை கேட்டோம். அப்படி அத்தனை உணர்வுகளையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கலைஞரை இழந்திருக்கின்றோம். ஜானகி அம்மா அவர்களின் அந்த பாடல் இசைஞானி அவர்களுடைய இசையிலே மூன்றாம் முறை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து வருகின்றது நான் வளர்த்த பூவே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று.

நேரம் இப்பொழுது 7:55. எவ்வளவு நேரம் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அதை தொடர்ந்து நாங்கள் சங்கமித்ரா, திருக்குறள் தூதர் சங்கமித்ரா அவர்களை சந்திக்க போகின்றோம். எங்களோடு தமிழ்நாட்டிலிருந்து இணைந்து கொண்டு திருக்குறளிலே யோக கலை பற்றி தெய்வ புலவர் என்ன எல்லாம் சொல்லி இருக்கின்றார் என்பது குறித்து பேச இருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளையும் இணைத்துக் கொள்றதுக்கு நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164642222. பெரியவர்கள் என்று இந்த நவீன உலகத்திலும், இவ்வளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நாகரீகம் மிக்க உலகத்திலும் புறம் கூறும் பண்பு எப்படி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று செய்து பார்ப்போம், இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. புறங்கூறாமை என்ற 19வது அதிகாரம் திருவள்ளுவர் பேராசான் தந்தருளி இருக்கின்ற அந்த அதிகாரம் குறித்து அங்கே இருக்கின்ற குரல் பாக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றனவா? அப்படி ஏதாவது குரல் பாக்களை நீங்கள் அங்கிருந்து கொண்டு வர போன்றீர்களா? அதுவும் நாங்கள் கேட்கறதுக்கு மிக ஆர்வத்தோடு இருக்கின்றோம். இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது உங்களுக்காக மற்றும் ஒரு பாடல், அது ஜானகி அம்மாவுடைய ஜேசுவாசை நீந்து பாடியிருக்கின்ற உயர்ந்த உள்ளம் திரைப்பட பாடல்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: நேரம் இப்பொழுது 8:03. நல்லூர் நினைவாலயத்தில் இருந்து காவல்துறையினரால் எடுத்து செல்லப்பட்ட தியாகதீபம் திலீபனின் உருவ சிலையை நீதிமன்றம் பொறுப்பேற்க மறுத்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதனை மீண்டும் யாழ்ப்பாணம் தலைமை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற விசாரணையின் போது சிலையை மன்றில் ஒப்படைக்க காவல்துறையினர் முயன்றுள்ளனர். எனினும் சிலையை நிறுவியவர்கள் மற்றும் அதன் பின்னணி தொடர்பான அடிப்படை தகவல்கள் இல்லாமல் சிலையை மட்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியாது என தெரிவித்த நீதவான் அதனை ஏற்க மறுத்துள்ளார். சீனா, வியட்நாம் மற்றும் சென்னை இடையே புதிய மாதாந்திர கொள்கலன் சரக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட ஆல்பர்டா பிரிவினைவாத இயக்கத்துடன் அமெரிக்க குடியரசுக் கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து செயல்பட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோமாலியாவில் ஸ்ட்ரெயில் நேர்ந்த ஒரு ராணுவ பிரசனத்தையும் ஏற்படுத்துவதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்கப் போவதில்லை என சோமாலிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேயர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றும் ஒரு நவரசக் கவியரங்கிலே சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய கவிதைகளை ரசிப்பதற்கு அவலாக இருக்கின்றோம். நானும் அவலாக இருக்கின்றேன். ஏனைய நேயர்களும் அந்த மாதிரி தான் இருப்பார்கள். இந்த பொழுதிலும் இணைந்து கொண்டு கவி வழங்குறதுக்கு மிக்க மிக்க நன்றி. அதிகாலை அதிகாலை இல்லை, இருந்தாலும் கூட சற்று வேலைக்குத்தானே. அப்படி இருந்தும் கூட நீங்கள் நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்கிறதுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நானும் தனிப்பட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஎம்ஆர் சார்பாகவும் தெரிவிக்கும் அதே நேரம். ஆகவே இணைந்து காத்திருக்கின்ற அன்பு நேயர்கள் அனைவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்கள் கவிதை வழங்கலாம், என்ன தலைப்பாகவும் நீங்கள் எடுத்து வரலாம். நல்ல பொறுப்புமிக்க ஒரு கவிதை. என்ன தலைப்புன்னு சொல்லவும் ஒரு பயமாக இருக்கும் எனக்கு, அதுக்காக அப்படியான நேயர்கள் இல்லை. அதனால் நாங்கள் உங்களுடைய கவிதை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். அற்புதமான கவிதைகள் வரும் என்று சொல்லி உங்களுடைய சிறப்பான தமிழிலே ஒரு செவ்வியல் தமிழில் கொண்டு வருவீர்கள் எப்பொழுதுமே. அந்த கவிதைகள் சிறப்பு. எல்லாருக்குமே மிகுந்த வாழ்த்துக்கள். ஆமாம், பாடல் ஒன்றை தொடர்ந்து நேயர்களை நாங்கள் கவியரங்களை சந்திக்கப் போகின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு இடம்பெறும். மனதில் உறுதி வேண்டும் திரைப்பட பாடல். இந்த பாடல்

0: നേരം ഇപ്പോഴത്തെ 8:11. இப்பொழுது முதல் 9 வரைக்கும் நாங்கள் கவிஞர்களை சந்திக்க போகின்றோம். முதலாவதாக யார் நம்மோடு இணைந்திருப்பது? வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, பஞ்சாச்சரம் பேசுறோம்.
0: இனிய வணக்கம் பஞ்சாச்சரம் அவர்களே, அன்பு கவிகளே, அவங்கள் அனைவரையும் நாங்கள் தமிழின் பண்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொல்லுங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களோ?
0: நல்லமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம்.
0: நல்லது.
1: நான் என்ன சொல்ல, இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு புலனும் புலம்பெயர்ந்த அக்களுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ஒரு நெத்தி தான் பார்க்க முடியும். அப்ப நான் அந்த அதை பற்றி சும்மா சுருக்கமாக இழுக்கமா போய்விட்ட கிராமத்து வாழ்க்கை.
0: கிராமத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போறீங்க? கண்டிப்பா,
1: அருமையா. சும்மா ஒரு சின்ன ஒரு தலைப்பை கொடுத்து விட்டேன், எழுக்கமாய் போய்விட்ட கிராமத்து வாழ்க்கை.
0: கேட்போம்
1: சுருக்கமாக. காலை இளம்பையில் கமலும் மண் வாசனை, காதுக்குள் தேன் பாய்ச்சும் குயில்களின் இசைப்பாட்டு. காலை இளம்பையில் கமலும் மண் வாசனை, காதுக்குள் தேன் பாய்ச்சும் குயில்களின் இசைப்பாட்டு. என்றும் மனதோடு பிரிக்க முடியாமல் ஒட்டி உறவாடும் மஞ்சள் மாலை நேரம். என்றும் மனதோடு பிரிக்க முடியாமல் ஒட்டி உறவாடும் மஞ்சள் மாலை நேரம். பச்சை வயல்வெளியில் பறந்தோளும் குளிர் காற்று, பாலெல்லாம் உழைத்து விட்டு பண்பாடும் ஏற்பாட்டு. பச்சை வயல்வெளியில் பறந்தோடும் குளிர் காற்று, பாலெல்லாம் உழைத்து விட்டு பண்பாடும் ஏற்பாட்டு. ஆலமர நிழலில் ஆடிவரும் விளையாட்டு, அம்மா கை சமத்து தரும் அருமையான பழஞ்சோறும். ஆலமர நிழலில் ஆடிவரும் விளையாட்டு, அம்மா கை சமைத்து தரும் அருமையான பழஞ்சோறும். பறவைகள் கீச்சிட்டபடி பறக்க, ஐயோ இரண்டு விட்டது அம்மா தேட போறா என்று பரிதவிப்புடனும் ஏக்கத்துடனும் பிரியும் கிராமத்து ஜோடிகள். பறவைகள் கீச்சிட்டபடி பறக்க, ஐயோ இரண்டு விட்டது அம்மா தேட போறா என்ற பரிதவிப்புடனும் ஏக்கத்துடனும் பிரியும் கிராமத்து ஜோடிகள். எங்களால் என்ன செய்ய முடியும்? விழந்து விட்ட இந்த இன்பமான கிராமத்து வாழ்க்கையை இனிமையை எங்களால் புத்தகத்தில் தான் படிக்க முடியும். எங்களால் என்ன செய்ய முடியும்? இழந்து விட்ட இந்த இன்பமான கிராமத்து வாழ்க்கையை இனிமையை எங்களால் புத்தகத்தில் தான் படிக்க முடியும். நன்றி, வணக்கம்.
0: அருமை, அருமை, மிக சிறப்பு, மிக சிறப்பு. அப்படியே எங்களை அங்கேயே கொண்டு போயிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி பஞ்சாச்சரம் அவர்களே. இந்த காலை பொழுதில் நம்மள தாயகத்துக்கு, நமது தேசத்துக்கு அழைத்து சென்றதுக்கு எல்லாரையும். மண் வாசனையோடு உங்களுடைய கவிதை இருந்தது கண்டிப்பா. காதிற்குள் இசை பாடும் குயில் என்றது மாதிரி எங்களுக்கு நீங்க ஒரு எப்படி சொல்றது, குயிலாக வந்து எங்களுடைய தாயக நினைவுகளை கொண்டு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி ஜோதி.
0: ஆலமரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடி இருக்கிறீங்களா?
1: நிச்சயமா. ஆலமரத்துல வீட்டுக்குள்ள ஊஞ்சல் இருந்தது.
0: ஆமா ஆமா,
1: வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் இருந்தது. அதெல்லாம் காலம் நான் சொன்ன மாதிரி நாங்க அதை நச்சு இந்த புத்தகத்துல எப்படி இப்படியாரு நீங்க அதை சொல்லி கேட்கதான் முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: வாழ்க்கை அவ்வளவு இங்கே மாறிட்டது. இனிப்பே திரும்பி அங்க இருக்க போறமாட்டா? இல்ல,
0: நிச்சயமாக எல்லாமே மாறிவிட்டது.
1: குடும்பம் குடும்பம் குழந்தை குட்டி என்று இடம் பெயர்ந்தாச்சு, இங்க வந்தாச்சு. இனி இப்ப நீங்கள் என்ன சொல்லுங்க, அங்க அங்க இன்றைக்கு வாழ்ற மக்களுடைய மன மன மன சிந்தனைகளும் இங்க புறம்பெயர்ந்த ஆட்களோட மன சிந்தனைகளும் சரியான வேறுபாடு. நாங்கள் இங்க இருந்து இல்லான்னு சொல்லுவோம், இங்க இருந்து அரசியல் பேசுவோம் இல்லான்னு சொல்லுவோம். ஆனா அங்க அங்க ரொம்ப ரொம்ப மாறித்தான் அங்க இருக்கு. நாங்கள் இங்க எல்லாம் சொல்லுவோம், வானொலி வந்து அரசியல் பேசுவோம், அப்படிச்சி வரும் இப்படிச்சி வரும் அந்த அது அப்படி இப்படி இல்ல. அங்க நிலைமை மூட்டு நான் அடிக்கடி மிகுந்த தொடர்பில் இருக்க அப்படினால ஆணித்தனம் அச்சோறும் அங்கத்த மக்கள் இந்த மனப்போக்கு வேற, இங்க இருக்காக்கிற மனப்போக்கு வேற. இன்றைக்கு சூழ்நிலை
0: கண்டிப்பா
1: அது சில பேருக்கு, நான் உண்மையை சொன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது. ஆனா உள்ள வேண்டும் இருக்கு தானே,
0: உண்மையா சொன்னா பிடிக்காதுதான்.
1: பிடிக்காது,
0: சரியா சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றி பஞ்சாயத்து.
1: ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஆமா, அழகான ஒரு கவிதையை இந்த காலை பொழுதிலேயும் எங்களுக்கு வழங்கி தாயக நினைவுகளை மீட்டி கொடுத்தார் பஞ்சாச்சரம் அவர்கள். அதிலே இன்னும் ஒரு அழகதை நான் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தே மறந்து விட்டேன். இப்பொழுது அந்த இளம் ஜோடிகள் அம்மா அப்பா தேடுவார்கள் என்றாலும் கூட பிரிய மனமின்றி பிரிந்து செல்வார்கள். அடடடா, அந்த ஞாபகங்கள் எல்லாம் பலருக்கும் வரும் என்று நினைக்கிறேன். தாயகத்தில் அது ஒரு அழகு. இங்கே இருக்கிற காதல் ஜோடிகளை விட அது இன்னும் ஒரு இயற்கையோடு கூடிய அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு, அதுக்காக இங்கே காதல் தெய்வீகம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அது இன்னும் அழகு ஆகத்தான் தெரியுது. சங்க இலக்கியங்கள் அகத்துணை மரபு மிக அழகு. அந்த மாதிரியான ஒரு அகத்துணை மரபு தாயக காதல். அம்மா அப்பா தேடுவாங்க தேடுவாங்க என்று பிரிய மனமில்லாமல் பிரிந்து போகிறது. அது எப்படி, அது தொல்காப்பியர் கூட மிக அருமையாக அந்த 10 அவஸ்தைகளை அவர் சொல்வார். கவியரங்களை அதையும் சேர்த்து சொல்லிவிடுவோம். 10 அவஸ்தைகளை சொன்னார். உங்களுக்கு தெரியும், அடிக்கடி பேசியிருக்கிறோம். ஒரு தலைவன் தலைவி ரெண்டு பேரும் அந்த சந்திப்பிலே அவர்கள் படுகின்ற அந்த அவஸ்தைகளை மிக அற்புதமாக அந்த உணர்வுகளை விளங்க வைத்தார். நாங்கள் இன்னொரு முறை அதை பேசலாம். அதிலே இந்த தலைவி என்ன செய்வார், தலைவனை பிரிந்து போக முடியாமல் பல்வேறு வேடிக்கைகள் காட்டிட்டு நிற்பார். அதிலே ஒன்று இந்த காதலை அணிந்திருக்கிற தோடு, அந்த தோட்டை கலற்றி எங்கேயாவது போட்டு விட்டுடுவார். என்ன தானே தேடிக்கொண்டு நிற்கலாம் மணலுக்குள்ளே, அவள் கொஞ்ச நேரம் தலைவனோடு இன்னும் அதிகமாக நிற்கலாம் பக்கத்திலே என்று அந்த தலைவியினுடைய அந்த பேதை நெஞ்சு அப்படி நினைக்கும். அப்படியாக ஒரு இளம் பராயம் அந்த பருவம், கண்டிப்பாக அது ஒரு அழகு காதல். ஆகவே அந்த மாதிரி பிரிய மனமில்லாமல் பிரியின்ற அந்த காதல் ஜோடிகளை பற்றி கூட மிக சிறப்பாக சொன்னார். இப்பொழுது நாங்கள் ஒரு சில வரிகளை பாடலில் இருந்து வழங்கி கொண்டு அடுத்த கவிஞரை சந்திப்போம்.

0: நேரம் இப்பொழுது 8:20. தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரவிபாலா, யாழ்மணியிலிருந்து.
0: இனிய வணக்கம். யாழ்மண்ணில், ஈழ தேசத்தில், யாழ்மண்ணில் இருந்து பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்து இங்க எல்லாரும் ஜப்பான் அங்க இங்க எல்லாம் வலிக்கிட்டுட்டார்கள். அது என்ன ரவிபாலா மட்டுமா, போகலாம், நாம போக முடியாதான்னு சொல்லி. வாங்க திரும்ப ரவிபாலா. ஆமா, பஞ்சாட்சரம் ஐயா அவர்களுடைய கவிதையை குறிப்பிட்டிருந்தார். கண்டிப்பா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அதுவும் அந்த தாயக நினைவுகளை தான் அவரும் அந்த கவிதையில எடுத்து வந்தார். மிக சிறப்பு ரவிபாலாவை மீண்டும் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். என்னுடைய தொலைபேசி அழைப்புகள் சில நேரம் தடைப்படலாம், அது நான் சம்பந்தப்பட்டதல்ல.
0: ஆமா, பிரச்சனை இல்லை. அங்கிருந்து கொண்டும் உங்களுடைய தமிழ் இங்கே ஒலிக்கிறதுல நாங்க மகிழ்கிறோம். அதுக்காக இணைந்து சிறப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
1: ஆமா, எங்களுடைய பஞ்சாச்சரண்ட கவிதையை நான், அந்த இயக்கத்தை நான் ரசித்தேன். அவருக்கு அடுத்தபடி என்னுடைய கவிதை ஜோதி. இனிய இல் கோயில், இனிய இல்லம் இல்லம் கோயில் என்பதான் என்னுடைய தலைப்பு.
0: இனிய இல்லம் கோவில், கோவில் மாதிரி இல்லமும் ஒரு ஆலயம் தான் நிச்சயமாக.
1: ஆமாம், அதற்கு நான் துணைக்கு திரு ஐயன் வள்ளுவனை தான் எழுதுகிறேன். அவரை கொண்டுதான் அந்த இந்த கவிதையை அவர் சார்ந்துதான் செல்ல போகிறது. என் கவிதை இப்படி அமைகிற ஜோதி, இதோ என் கவிதை. தலைப்பு இனிய இல் கோயில். தங்கத்தமிழின் தளம்பாத கோள், வாழ்வின் அறம் பேசும் முரசு, உலாமாந்தர் வேண்டும் முதல் நூல், கடவுள் வாழ்த்து முதலாய் கொண்டு மதம் கொண்டு மதம் பாடா ஒரே நூல், மதம் கொண்டு மதம் பாடா ஒரே நூல், குரல் எடுத்து தினம் பாடும் திருக்குறள், குரல் எடுத்து தினம் பாடும் திருக்குறள். இறைவனுக்கு 7 சீரில் வாழ்த்து பாடியவர், இறைவனுக்கு 7 சீரில் வாழ்த்து பாடியவர், அத்தனையும் அழகாய் ஏட்டில் வரைந்தவர், ஈற்றில் வைத்தார் ஊடல் வகை சிறப்பாக, இல்லறத்தை ஏற்றி வைக்க பிணக்கை பிரசவித்தார், இல்லறத்தை ஏற்றி வைக்க பிணக்கை பிரசவித்தான், பிணக்கு என்றும் பிரிவை பெரிசாக்கும் இல்லை, இல்லறத்தில் ஊடல் ஊட்டம் தரும், பிணக்கு என்றும் பிரிவை பெரிசாக்கும் இல்லை, இல்லறத்தில் ஊடல் ஊட்டம் தரும், ஊடல் உச்ச உவகை தொடும், ஊடலின் ரகசியம் இறுதி அதிகாரத்தில் அறிந்து கொண்டவர் தெளிந்திருவர் இல்லறத்தில், ஊடலின் ரகசியம் இறுதி அதிகாரத்தில் அறிந்து கொண்டவர் தெளிந்திருவர் இல்லறத்தில், உண்மை அன்பில் பேதமில்லை எப்பொழுதும், ஊடலின் உவர்ப்பில் உயிர் கொஞ்சும் மங்கையும், ஊடலின் உவர்ப்பில் உயிர் கெடும் மங்கையும், வலிமை கொண்ட வண்ணவன் மண்டியிடும் கோலமும், போரின் முடிவில் சரண்டையும் காட்சியும், ஊடலின் ஓப்பில் உயிர் கெடும் மங்கையும், வலிமை கொண்ட மன்னவன் மண்டியிடும் கோலமும், போரின் முடிவில் சரணடையும் காட்சியும், இனிய இல்லறத்தில் இணைபிரியா இனிய கீதமே, இல்லற வாழ்வில் இனிமை வேண்டி வைத்தான் 133வது அதிகாரமாய் ஊடல் வகை, ஐயன் அறிந்தான் கோயில் எப்பொழுதும் இல்லறமே, அறத்தின் ஆரம்ப புள்ளி இவ்வையகத்தில் இல்லமே, இல்லறம் சிறக்கின் இவ்வையமே நறுமணம்தான், திருமணம் கண்டு மனமுறிவு கசப்பின்றி மடியும் வரை மங்களமாய் சுமங்கலியாய் சுற்றம் வாழ்த்த இல்லறம் பேணுவோம், உறவு பேணி உடலும் கலந்து நிற்பின் என்றும் திருமகள் வாழும் இல் கோயிலே, தவறே இல்லை எனினும் ஊடுதல் கூடுதல் சுகம், தவறே இல்லை எனினும் ஊடுதல் கூடுதல் சுகம், இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. நன்றி ஜோதி.
0: அவர்கிட்ட பிழை இல்ல என்றாலும் அந்த பெண் விட போறது இல்ல. கண்டிப்பா இருக்கணும். அவர்ல பிழை இல்லை என்று தெரிந்தாலும் கூட பம்பு கிழுத்தெழுத்து சண்டை போட வேணும். அங்கேதான் இல்லறமோ காதலினுடைய இனிமை இருக்கிறது என்பதனை மிக அழகாக சொன்னீங்க. அது ஒரு சுவாரஸ்யம். சண்டைக்கு வராட்டாலும் சண்டைக்கு இழுக்கணும், அதுலயும் ஒரு அழகு நிச்சயமாக. அது எப்படி சொல்றது, அந்த சண்டை வந்து பெரிதாக விடாமல் ஒரு ஒரு அளவில் இருப்பது இனிமை என்பதை, ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் என்று சொல்லி தன்னுடைய நிறைவு குரலிலே 1330 குரல் பாவில் ஐயன் வள்ளுவர் மிக அருமையாக சொன்னார். மிக அருமை உண்மையில். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுதான் என்பதனை, அன்பும் மரநெறிகளும் கலந்ததுதான் இல்வரம் இல்வாழ்க்கை.
1: ஆமாம், அதனால தான் இது இல்லறம் என்று சொல்லுகிறோம். இல் வந்து அறம் கொண்டு, அதுதான் முதன்மை அறம் புள்ளியே அங்கதான். ஆமாம்,
0: அறமியற்றுதல் நிச்சயமாக.
1: ஆமாம் ஆமாம், அங்கே அறம் பேணின் வாழ்வின் வாழ்க்கை சுதந்திரம் தான். என்றுமே உலகமே ஒரு சுதந்திர நறுமணம் வீசும்.
0: அறச்செயல்களை நாங்க செய்யறதுக்காகத்தான் இல்லறம் இயற்றுகின்றோம், அல்லது எல்லாருமே தனித்தனியா வாழ்ந்துட்டு போகலாமே, எதுக்காக நேயர்களாக இணைந்து கொண்டு இயற்றுகிறோம் என்றால் இல்வாழ்வா பாத்தீங்கன்னு சொன்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் என்ற துணை அங்கேயும் சொல்லுகின்றார்கள் மூவருக்கு. அதே மாதிரி துறந்தார்க்கு, துவாதவர்க்கு, இறந்தார்க்கு, எல்லாருக்குமே இல்வாழ்வான். இன்றைக்கு பிதர்களுக்கு படைக்கிறது கூட பலர் செய்வது இல்லை ரவி பாலா. அதே மாதிரி தான் தெய்வம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஒம்பல் தலை என்று சொல்லி தன்னையும் பார்த்து கொள்ள வேணும். பார்த்தா தான் மற்றவர்களை பார்க்கலாம். மிக
1: அதுதான் என்னுடைய ஆதங்கம் ஜோதி. இப்பொழுது நாங்கள் திருக்குறள் என்று சொல்லும் பொழுது ஆரம்ப புள்ளியை நாங்கள் டக்கன்னு பிடிச்சிருவோம், அகர முதல் எழுத்துலாம் அப்படியே கடகடன்னு சொல்லிடுவோம். ஆனால் இறுதி யாத்தையும் கேட்டா சொல்ல மாட்டார்கள். அதனால தானும் என்னமோ இல்லறங்கள் பிணக்கை நாடுகள். அதனால தானும் இப்ப கடைசி அதிகாரத்தை யாரும் படிப்பதில்லை போட்டு
0: உடல் நாங்க பேசி இருக்கிறோம்
1: இல்லையா. அதை பற்றி அதை உலக மக்கள் யாவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை படிக்க வேண்டும், அப்பொழுது இல்லறம் சிறக்கும் என்பது என்னுடைய கருத்து.
0: நிச்சயமாக உடல் உவகை என்றே பெயர் வைத்தார். உடல் என்பது உவகை தரக்கூடியது. இல்லை தவறு அவர்க்காயினும் மிக அருமை. அவர்கிட்ட தவறு ஆனா சண்டையை பிடிப்போம். மிக நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம் ரவிபாலா.
1: நன்றி ஜோதி, நன்றி வாய்ப்புக்கு, நன்றி ஜோதி வாய்ப்புக்கு, நன்றி
0: நன்றி. திருக்குறள் நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னோட்டம் கொடுத்தாச்சு. தொடர்ந்து வர இருப்பது திருக்குறள் எனும் திருவிளக்கு. ஆகவே இன்றைக்கு திருக்குறளுக்காக கோவை தமிழ்நாட்டிலிருந்து திருக்குறள் தூதர் சங்கமித்ரா அவர்கள் இணைய இருக்கின்றார். அற்புதமான ஒரு விடயம் பேச இருக்கின்றார். திருக்குறளிலே பல்வேறு விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அவர் வருகின்றார். அங்கே யோக கலை எப்படி பேசப்படுகிறது, தவம் யோகா அந்த மாதிரியான நல்ல விடயங்களை நாங்கள் கேட்டறிய போகின்றோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். 9 முதல் 9:30 வரைக்கும். இப்பொழுது நீங்கள் 9 மணி வரை பெரியவர்கள் கவிதை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில். இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: இல்லை ஜோதி, நான் திருப்பி வந்தா என்னதுக்காக என்றால், எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுது ஜோதி.
0: என்ன சம்பவம்?
1: திருக்குறள் தூதரை திருக்குறள் தூதர் சந்திக்க போகிறார். அதான் இங்கே
0: முத்தாய்ப்பு.
1: திருக்குறள் தூதர் ஒருவரை இன்னொரு திருக்குறள் தூதர் பேட்டி காண போறார் அல்லது நிகழ்ச்சிக்கு அழைத்து வர போறார். அதை நாங்கள் பார்த்து,
0: நம்மளை விட அந்த குழந்தைகள் மிக அற்புதமாக புலமை பெற்றவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். நாமளும் நம்மால என்றதை செய்கிறோம் அவ்வளவுதான். திருக்குறள் தூதராக சங்கமித்ரா அவர்களும் பட்டம் கௌரவம் பெற்றிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.
1: அதை அதை அதை வழி வழிநடத்தி செல்ல திருக்குறள் தூதர்
0: மிக மோசம். யாழ்ப்பாணத்துல ஏதோ உங்களுக்கு செய்துட்டாங்க போல.
1: ஜோதி ஜெயக்குமார் சந்திக்க இருக்கிறார். கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். வாழ்த்து நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த கவிஞர் நம்மோடு வணக்கம். இணைந்து சிறப்பிக்கலாம். நேர்களையும் ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பேசுவோம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நேரம் இப்பொழுது காலை 8:30. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் புருஷோத்தமன், உங்களை வரவேற்கிறேன். சொல்லுங்க, என்ன தலைப்பு?
3: நான் ஒரு தெய்வத்தை பத்தி கவிதை சொல்ல போறேன், நீங்க அந்த தெய்வத்தை கண்டுபிடிங்க என்று சொல்றேன்.
0: இது என்ன, இது காலை பொழுதே தெய்வம்?
3: இப்பதான் தூங்கி எழுந்தேன், ஒரு தெய்வத்தை பத்தி தான் கவிதை சொல்லணும்னு ஆசை சொல்றேன். நீங்க கண்டுபிடிங்க தெய்வம் ஆரண்டு.
0: சரி சரி சொல்லுங்க.
3: பிரபஞ்சத்தின் வடிவம் நீதானே பெண்ணே, இறைவன் படைப்புகளில் நீ ஒரு அற்புதம், இவ்வுலகை அழகாக்கும் உன்னத பேரொளி நீயே, இவ்வுலகை அழகாக்கும் உன்னத பேரொளியின் நீயே, விண்ணம் மண்ணம் வியக்கும் பேரமெறியாய், மண்ணில் வானம் தெய்வீக வரமும் நீயே, விடியல் காதை சூரியன் முதல் கதிதாய், இருநீக்கு நல்வழி காட்டும் ஒளியின் நீயே, மண்ணில் பெய்யும் மலையாய் மனதை குளிர வைக்கும் மாசற்ற குணமும் நீயே, இயற்கை அன்னை அள்ளித்தந்த பசுமையாய் எங்கும் நிம்மதி தரும் தூய காற்று நீயே, பூக்கள் குலுங்கும் நந்தவனத்து மலர்களாய், புவிதன்னில் புன்னகையாய் நட்பண்பை வேப்பவளின் நீயே, அமைதியாயோடு நதியின் தூய்மையாய் அன்பு நெல்லிய உலகுக்கு சொல்லும் புண்ணியமுன் நீயே, மென்மையான இதயம் படைத்தவளே, கருணையில் கடவுளை போன்றவளே, உன்னை நினைத்த கணத்தில் புண்ணியங்கள் யாவும் வந்து சேரும் பொன்னே, மென்மையான இதயம் படைத்தவளே, கருணையில் கடவுளை போன்றவளே, உன்னை நினைத்த கணத்தில் புண்ணியங்கள் யாவும் வந்து சேரும் பொன்னே, இறைவன் நேரில் வந்து செய்ய முடியாத தாய்மையின் பெரும் கருணையை உன்னால் மட்டுமே செய்ய முடியும் என்றே உன்னை பூமியில் படைத்தானே பொன்னே, பூமியில் என் கண்முன்னே நடமாடும் பூமியிலும் கண்முன்னே நடமாடும் தெய்வம் நீயல்லவா பொன்னே, எமக்கு சுவாசம் தந்து எம்மையெல்லாம் படைத்த அற்புத புண்ணியமும் நீதானே பொன்னே, பெயரால் நீ பொன், பெயரால் நீ ஒரு பெண், உன்னில் இருக்கும் அற்புதத்தை யார்தான் எண்ண முடியும், நீ எல்லையற்றவளே பொன்னே, உன்னை படிக்க முடியாத புத்தகம் என்று பலர் கூறுகிறார்களே, உன்னை படிக்க முடியாத புத்தகம் என்று பலர் கூறுகிறார்களே, அதை நான் மறுக்கிறேன் பெண்ணே, ஏனெனில் உன்னோடு மரியாதையோடும் பணிவோடும் நடந்தால் உன் மனதை சுலபமாக எம்மால் படித்துவிட முடியும் பெண்ணே, ஏனெனில் நீ பூமாதேவிய போல் எம் புலைகளையெல்லாம் பொறுத்து மன்னித்து காப்பவளல்லா, கருணமிக்க தாய்மை குணம் படைத்தவளே, உன்னை படிப்பதற்கு அன்பு ஒன்றே போதும் பொன்னே, இதயத்தால் அனுதினம் பூசிக்கப்பட வேண்டியவள் நீயே, எங்கள் குளங்காக்க வந்த குலசாமியே, எம்மை பெற்ற தாயை மதித்து என்னை பெற்ற தாயை மதித்து போற்றி துதிக்கும் போது என் ஆன்மா ஒவ்வொரு நொடியும் தூய்மை அடைகிறது பொன்னே, அந்த ஆண்டவன் அல்லால்தானே உன் பெருமையை என்னால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடிந்தது பொன்னே, ஆண்டவன் சேவை போல் புவியில் வாழ முன்னை போற்றிடவே நான் இங்கு வாழ்கிறேன் பொன்னே, பிரபஞ்ச பெருவழியின் பேரமதி சாட்சியாய் என்றும் என் போற்றுதலுக்குரிய பேராற்றல் நீயே பொன்னே. வளந்தான்.
0: அருமை அருமை, உங்களுக்கு மிக்க நன்றி புருஷோத்தமா. நீங்கள் வளமை போலவே பெண்ணை பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க. படிக்க முடியாத புத்தகம் பெண் என்பதனை அந்த வார்த்தையை உடைத்திருக்கிறீங்க. உண்மையோடு பழகி அந்த உண்மை அன்போடு பழகுகின்ற பொழுது கண்டிப்பாக பெண்ணை மட்டும் யாரையும் நாம் படிக்கலாம். நிச்சயமாக அவர்களை நாம் அறிய
3: மற்றது எல்லாரும் சொல்லுவார்கள், பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது, பெண்ணு அப்படி இப்படி என்றால், அது பெண்ணை வந்து உண்மையா புரிந்து கொள்ளணும் என்றால் மரியாதையும் பணிவாம் இருந்தால் அந்த பெண் வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணை சுகமாக படிக்கலாம் என்பதான் இந்த நோக்கம். நன்றி.
0: நிச்சயமாக நன்றி உங்களுக்கு.
3: நன்றி.
0: மிக அருமை, மிக அருமையான ஒரு கதை. இந்த பெண்ணை போற்றியமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு.
3: அந்த தெய்வத்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுதான் உண்மையான தெய்வம். இப்ப பூமியில வாழ்ற நடமாடும் தெய்வம் பெண் தானே.
0: ஆனாடா, அப்ப உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்றை நான் கொடுக்கின்றேன். மிக்க நன்றி உங்களுக்கு.
3: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது கீதா அம்மா நம்மோடு தமிழ்நாட்டில் இருந்து இணைகின்றார். அவரோடு பேசலாம். அற்புதமான கவிதைகளை கவிஞர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எங்களோடு கீதா அம்மா. இனி வணக்கம் கீதா அம்மா.
1: வணக்கம் வணக்கம் ஜோதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். ரெண்டு அம்மாக்களும் என்ன பேச போறாங்க, இப்ப என்ன தலைப்புல பேச போறாங்க சொல்லுங்க. அன்போடு வரவேற்கிறேன் உங்களை, சொல்லுங்க.
1: நன்றி நன்றி. நான் இப்போது மலரிடம் காதல் சொல்லும் காதல் கிறுக்கன் என்ற தலைப்பின்.
0: மலரிடம் காதல் சொல்லும் காதல் கிறுக்கன், நிஜமான மலரிடமா அல்லது மலர் என்று பெண்ணை உருவகித்திருக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா பெண்ணுதான், பெண்ணு தானே
0: மலர்ந்தாலே பெண்ணு. அது எதுக்கு கேட்டாமா? ஆண்களை மலராக பாக்குறது இல்ல, முரட்டுத்தனம் இருக்கிறதாலயோ?
1: ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஆண்கள் எல்லாருக்கும் ஆமா
1: கண்டிப்பில்லை ஜோதி அம்மா. ஆண்களும் மென்மையானவர்கள், மென்மையாக இருக்கிறார்கள். நான் ஆண்களை கண்டிப்பாக தவறாக சொல்லவில்லை. ஆண்களும்
0: ஆண்களுக்கு முரட்டுத்தன்மை தான் அழகு. எங்களை மாதிரி மென்மையாக நொஞ்சு போய் அழுது ஒன்று அது ஆகாது இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆண் என்றாலே ஆண், ஆண் சிங்கத்தை போல் இருக்க வேண்டும் அப்படித்தான். அதனால ஆண்களுக்கு அது மலரை அதெல்லாம் நம்ம ஒப்படையாக சொல்ல முடியாது. பெண்களை தான்
0: அன்பே ஆறுவியெல்லாம் ஆண்களுக்கு சொல்ல முடியாது. சரியா?
1: முடியாது முடியாது.
0: செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது நம்ம காதினிலே. கீதா அம்மா வழியாக கேட்க போறோம். இங்கே ஆரம்பியுங்கள் உங்களுடைய அற்புதமான கவிதையை.
1: ஓகேம்மா. மலரிடம் மலரிடம் காதல் சொல்லும் காதல் கிறுக்கனடி அவன். மலரே என் காதலியே, மலரே மௌனத்தில் சிரிக்கும் காதலியே, மனசுக்குள் காதல் விதைத்த மாயக்காரி நீயோ, உன்னை பார்த்ததும் என் உள்ளத்தில் பட்டாம் பூச்சி பறக்குதடி, உன் இதழை பார்த்ததும் என் இதழ் கவிதை பேசுதடி. ரோசா பூவே உன் காதில் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரோசா பூ வாங்க காசு இல்லாமல் காதலோடு வந்தேன். நீ விரிந்ததும் நிலா முகத்தை மறைக்குது, சூரியன் கூட மேகத்துக்குள்ளே ஓடி ஒளியுது. உன் பாசம் பட்டவுடன் வண்டுக்கும் பொறாமை, அருகில் நான் வந்தால் மட்டும் மௌனம் இத்தனை ஏனடி?

0: அருகு கொடு, அதுவே என் உயிர். உன் மௌனம் என்னவென்று புரியாமல் என் மூளை காயுதடி. உன் மௌனம் சம்மதமா என என் மனம் கேட்குதடி. நீ சம்மதம் சொன்னால் சொர்க்கத்தையே இறக்கிடுவேன் உனக்காக. நீ சம்மதம் சொன்னால் சொர்க்கத்தையே இறக்கிடுவேன் உனக்காக. நீ மறுத்து விட்டால் இதயம் என் தேநீர் கோப்பையில் பிஸ்கட்டாய் கரையும். நீ மறுத்துவிட்டால் இதயம் தேநீர் கோப்பையில் பிஸ்கட்டாய் கரையும். மலரே, உனக்காக கவிதை எழுதி குவித்தேன். காதல் சொல்ல வந்தபோது பேனாவை தொலைத்து விட்டேன். உன் வாசலில் காத்திருப்பேன் வானவிலின் சாட்சியாக. காதல் பரிசாக ஒரு புன்னகை வாங்குவதற்காக. மலரே, என் காதலை உன் இதயத்தில் சேர்த்து விடு. ஒரே கேள்வி கண்ணே, கேட்கட்டுமா? உன்னை நான் காதலிக்கலாமா? இல்லை, மாலையிடம் அனுமதி கேட்க வேண்டுமோ? விடைக்காக காத்திருப்பேன் இந்த காதல் கிறுக்கன். நன்றி, நன்றி கூறி விடை வருகிறேன். உங்கள் கீத்துக்குட்டி.
1: சரி, அப்ப நாங்கள் இப்ப நான் யோசிச்சேன், இந்த தேநீர் கோப்பையில கற்கண்டாய் கரைவேன் என்று சொல்வீங்க, ஒரு குக்கியா கரைவேன், ஒரு பிஸ்கட்டா கரைவேன் என்று சொல்லிட்டீங்க. கற்கண்டனா இன்னும் நன்றா இருந்து. சரி, உடனே சம்மதம் சொல்லக்கூடாது கீதாம்மா. பெண்கள் கண்டிப்பா உடனே சம்மதம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சம்மதம் சொன்னா அந்த காதல் மதிப்பற்றதாக போயிடும். அப்படி பல இடங்கள்லயும் இறந்து இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே வச்சு வாங்கணும்.
0: அதுதான் ஜோதியம்மா, நான் தலைப்பிலேயே காதல் காதல் கிறுக்கன் என்று சொல்லிவிட்டேனே. உடனே சம்மதம் சொல்ல மாட்டார்கள், அதனால்தான் காதல் கிறுக்கன் என்று சொல்லிவிட்டேன் தலைப்புக்கு.
1: மலரிடம் மலராக பெண்ணை பார்த்திருக்கிறீங்க, அதனாலே அது காதல சொல்கிறான். மற்றபடி எப்படி சொல்றது, நுழம்பு கூட கன்னத்தில் அது குழு குழு கன்னமாக்கும், அதனால அந்த நுழம்பு கடிச்சிருக்குது போய். சரி, அருமை அருமை மல்லிகை மலராக பார்த்திருக்கிறீங்க. தேன் கூடு, கொஞ்சம் தேன் கொடு, மிக அருமை. வேற என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய கவிதை பற்றி?
0: கவிதை பற்றி நீங்க தான் சொல்லலாம்.
1: இதை விட என்ன சொல்ல இருக்குதுன்னா, மிக அழகு, அதுவும் காதல் கவிதை என்று சொன்னா மிக அழகு, குதூகலமானது, கொண்டாட்டத்துக்கு இன்னும் உரியது. அதே கீதா அம்மா அவர்களுடைய, அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது நம்ம காதினிலே, அந்த மாதிரி இருந்தது உங்களுடைய கவிதை. மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி அம்மா, நன்றி, நன்றி,
1: மிக்க நன்றி. மிக அருமை, மிக அருமையான ஒரு சொல்லாடல், மிக அற்புதமான கவிதை. பேசுவோம் தொடர்ந்து. மிக்க நன்றி,
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பேசலாம்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, Guna Gunaraja 647-624-4165.
1: நேரம் இப்பொழுது 8:47. தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ். எல்லாருடைய கவிதைகளும் மிக அற்புதமாக வந்து,
3: நன்றி, நன்றி.
1: நலம் இழக்க மாட்டோம். சொல்லுங்க உங்களுடைய
3: வாழ்த்துக்கள். அந்த முன்னேற கவிதை பாதிதான் கேட்டேன், ரொம்ப அழகா இருந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஆனா ஒரு வரி சொன்னாங்க, இது உன் அழகை கண்டு மயங்காத ஆண்கள் உண்டா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாங்க இன்னும் இருக்கல அப்படியே தில்ல
1: பட்டிமன்றம் ஒன்று வச்சிருவோமா?
3: அவ்வளவு சீக்கிரம் இறங்கிடுவோமா? நாங்க இன்னும் தில்ல அப்படியே அசராம இருக்கோம்ல.
1: நாமளும் பேசுவோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்க என்ன தலைப்பு?
3: உன் துள்ளும் இளமை மடை உடைக்குமா? சின்ன கவிதை தான், நேரம் கருதி. ஆமா,
1: உன் துள்ளும் இளமை
3: மடை உடைக்குமா?
1: மடை
3: உடைக்குமா?
1: உடைக்கும், உடைக்கும் கண்டிப்பா. சொல்லுங்க.
3: உடைக்காம இருக்க தில்ல நிக்கிறோம், பாக்கலாம்.
1: கூடாது என்று நினைக்கிறீங்களா? அது எதற்கு அந்த கவிதை?
3: ஓகே, முன்னும் பின்னும் நடை செய்கிறாய், உன் கண்ணும் என்னும் என் விடை என்ன?

0: என்று. கல்லும் புல்லும் மெத்தையாக உனக்கு கொடை உண்டு, வெயிலும் மழையும் அலறுகிறது என் அன்பு கொடை கண்டு. என் அல்லும் மல்லும் உனக்கு அன்பு உடையாகிறது, பின் ஏன் உனக்கு சொல்லும் தில்லும் தடையாகிறது. என் செல்லும் வில்லும் உனக்கு படையாக காத்திருக்க, உன் துள்ளும் இளமையும் தில்லும் இனிமையும் எப்பொழுதும் அடைவுடக்கும் என்னை அடைய. முடிந்தது.
1: அருமை சிறிய கவிதை. எதுகை மோனை தொடை மிக அருமை. கல்லும் புல்லும் மெத்தையாகும். அன்பிருந்தால் கல்லு கூட புல்லு எல்லாமே மெத்தையா தான் தெரியும். இல்லை என்றால் வேண்டா பெண்டாட்டி கைவட்டா குட்டை கால்வட்டா
0: குட்டம்.
1: சரி சரி, மிக்க நன்றி, மிக அழகு.
0: வாழ்த்துக்கள்,
1: மீண்டும் சந்திப்போம்.
2: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
3: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
2: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
4: தமிழா தமிழா, நாளை நம் நாளே. தமிழா தமிழா, நாடும் நம் நாடே.
5: தமிழா தமிழா,
6: தமிழ் HD.

0: அவர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது கலாம் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். ஈழத்திலிருந்து அவரோடு பேசலாம். இனிய வணக்கம் கலாமா.
1: வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றேன். எல்லோருடைய கவிதைகளையும் கேட்டு சிரித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கவிதை தலைப்பு என்னவாக இருக்கின்றது?
1: என்ன வலை தேடுகிறேன்.
0: அடடா, அங்கும் காதல் தானா? அது தானே, இருக்க கூடாதா? கண்டிப்பா இருக்கலாம், சொல்லுங்க கேட்போம்.
1: என்னவள் சேலைக்குள் எத்தனை சுகங்கள், அத்தனையும் சேர்ந்ததே அவளின் வடிவம். என்னவள் சேலைக்குள் எத்தனை சுகங்கள், அத்தனையும் சேர்ந்ததே அவளின் வடிவம். உலகத்தின் உயரிய உண்மை அவளே, அழகிடாத பாசத்தின் அரவணைப்பும் அவளிடமே. உலகத்தின் உயரிய உண்மை அவளே, அழகிடாத பாசத்தின் அரவணைப்பும் அவளிடமே. சொர்க்கத்தின் வாசலை சுகந்தமாய் தந்தாள், நிற்கதியாகாத நிரந்தர இன்பமாய். சொர்க்கத்தின் வாசலை சுகந்தமாய் தந்தாள், நிற்கதியாகாத நிரந்தர இன்பமாய். சங்கத்தமிழ் தந்த சான்றுரை இலக்கியம், தங்கமாய் மின்னும் தளிருடல் மேனியல். சங்கத்தமிழ் தந்த சான்றுரை இலக்கியம், தங்கமாய் மின்னும் தளிருடல் மேனியல். துன்பத்தில் தலைசாய தூணாகும் பொற்பவள், கன்னத்தில் முத்தமிடும் கன்னி தமிழவள். துன்பத்தில் தலைசாய தூணாகும் பொற்பவள், கன்னத்தில் முத்தமிடும் கன்னி தமிழவள். அள்ளியை அணைப்பாள் அற்புதம் அவளுக்குள், உள்ளத்தில் நிறைந்தாள் உயர் நிறை அன்பில். அள்ளியை அணைப்பாள் அற்புதம் அவளுக்குள், உள்ளத்தில் நிறைந்தாள் உயர் நிறை அன்பினார். உதிரத்தை சிந்தி உத்தமி ஆகியே உதிரத்தை தந்தாள் உயிர் வாழ முலையமுதாய். உதிரத்தை சிந்தி உத்தமி ஆகியே உதிரத்தை தந்தாள் உயிர் வாழ முலையமுதாய். தேடுகிறேன் எங்கும் அவளை காணவில்லை, தேகம் தேசமெங்கும் அவளின் தேசம் இல்லை. தேடுகிறேன் எங்கும் அவளை காணவில்லை, தேசமெங்கும் அவளின் தேசம் இல்லை. மீண்டும் ஓர் பிறப்பு உண்டோ நான் அறியேன், மீள் பிறப்பிலும் மீளாத்துயரே எனக்கு. மீண்டும் ஓர் பிறப்பு உண்டோ நான் அறியேன், மீள் பிறப்பிலும் மீளாத்துயரே எனக்கு. என்னவள் எங்கே எங்கும் இல்லை, என்னவளை தேடுகிறேன் நானாயில்லை. என்னவள் எங்கே எங்கும் இல்லை, என்னவளை தேடுகிறேன் நானாயில்லை. அவளின்று யாருண்டு அகிலமும் பெருமையே, தோளாத பாசத்தில் துய்யவள் வாழை. அவளின்று யாருண்டு அகிலமும் பெருமையே, துவளாத பாசத்தின் துய்யவள் வாழி. நன்றி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பு அம்மாவுக்கான அந்த கவிதை, மிக அழகு. மிக்க நன்றி கலாமா, மிக அழகு. வார்த்தைகள் போதவில்லை, மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்ப.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: நேரம் இப்பொழுது 8:54 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் காசினா.
0: இவ்வளவு நேரம் இணைந்த சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால்தான் நவரச கவியரங்கம் என்று பெயர் வைத்தோம். ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு உணர்வினை கொடுக்கக்கூடியவையாக இருந்தன. கிராமத்து அழகை பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் ஆரம்பித்ததிலிருந்து நிறைவு கவிதை வரைக்கும் மிக அற்புதமான கவிதைகளை கொடுத்திருந்தீங்க. இந்த காலை பொழுதிலே, இனிமையான காலை பொழுதிலே, இந்த கனேடிய காற்றிலே உங்களை என்னுடைய கவிதையும் அற்புதமான தமிழ் கொண்டும் நிறைத்த இதயங்களை இனிமையாக்கிய உங்கள் அனைவருக்குமே மிகுந்த நன்றி. இணைந்து தொடர்ந்து பயணிப்போம். தமிழ் இருக்கும் வரை நம்ம துன்பங்களும் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒத்தடமாக அமையும் தமிழ். எல்லாருக்குமே மிகுந்த நன்றி. பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து திருக்குறளிலே சந்திப்போம்.

நேரம் இப்பொழுது 9:03. பாடலை தொடர்ந்து தமிழ்நாடு கோவையில் இருந்து எங்களோட திருக்குறள் தூதர் சங்கமித்ரா அவர்கள் இணைந்து இருக்க போன்றார். உங்கள் குழந்தைகளையும் இந்த திருக்குறளினும் திருவிளக்கு என்ற இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ளலாம்.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: அனைவருக்குமான
4: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA கிரெடிட்.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நேரம் இப்பொழுது காலை 9:08. மீண்டும் மற்றுமோ திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. இப்பொழுது முதல் 10:30 வரைக்கும் திருக்குறள் எனும் திருவிளக்கு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்க சிறப்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதியில் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளையும் நீங்க ஊக்கப்படுத்தலாம் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிப்பதற்கு. அவர்கள் திருக்குறள் மட்டுமல்ல, தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் வடிவிலே அவர்கள் எதுவாகவும் எடுத்து வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. குழந்தைகளுடைய வருகையை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. 19வது அதிகாரம், ஐயன் திருவள்ளுவர் தந்தருளிய 19வது அதிகாரம் ஆகிய புறங்கூறாமை என்ற அதிகாரம் குறித்து பேச போன்றோம். அதிலிருந்து குறள் பாக்களை நீங்க தாராளமாக சொல்லலாம். இல்லாதவிட்டாலும் எல்லாருக்கும் எல்லா நேரமும் வசதி இருக்காது திருக்குறள் நூலை எடுத்து பார்ப்பதற்கும் எல்லா குறள் பாக்களும் மனனம் செய்து வைத்திருக்கிறதுக்கும், அதில் எந்த தவறும் இல்லாது. உங்களுக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான், எல்லாருக்கும் அப்படித்தான். ஆகவே இல்லை என்று சொன்னால் நாங்கள் திருவள்ளுவர் மாதிரி பெருஞானியாக இருந்திருப்போம். ஆகவே நாங்கள் அதற்காக உங்களுக்கு ஒரு தலைப்பினை நாங்கள் தருகின்றோம். இந்த நவீன யுகத்திலும் புறங்கூறுகின்ற அந்த பழக்கம் இன்றும் மனிதர்களிடம் இருக்கின்றதா? குறிப்பாக தமிழ் சமூகம் அப்படி தமிழ் சமூகத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு நான் கேட்கல, அது வேறு யாரும் இல்லை, நாம தான், எங்களுடைய இனம் தான். இருந்தாலும் கூட அதை நீங்கள் பேசுகிற பொழுது புறங்கூறும் பண்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக யோசிக்க துணடா, இந்த மாதிரி நான்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி, ஆகவே அந்த பண்பு குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமாக தமிழ்நாடு கோவை மாவட்டத்தில் இருந்து திருக்குறள் செல்வி, திருக்குறள் தூதர் என்ற பன்முக ஆளுமை கொண்ட சங்கமித்ரா அவர்களை சந்திக்க போகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவருடைய தம்பி சாணக்கிய மித்ரன் இணைந்து கொண்டு மிக அற்புதமாக தன்னுடைய அந்த மழலை குரலிலே மிகப்பெரிய விடயங்களை எல்லாம் திருக்குறளில் சொல்லியிருந்தார். பேராசிரியர் சக்திவேல் ஐயா அவர்கள் ஒரு திருக்குறள் அறநெறி பாடசாலையை அவர்கள் நடத்துகின்றார்கள். அவர்களுடைய குழந்தை தான் சங்கமித்ரா அவர்களும். ஆகவே அவர் எங்களுக்கு திருக்குறளிலிருந்து என்ன விடயங்களை எல்லாம் இன்றைய தினம் சொல்லப் போகின்றார் என்பதனை நாங்கள் கேட்க போகின்றோம். சங்கமித்ரா அவர்களை சந்திக்கலாம். இனிய வணக்கம் சங்கமித்ரா.
1: வணக்கம் அம்மா, எப்படி நலமாக இருக்கிறீர்களா?
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம். நான் நலமா இருக்கிறேன். சங்கமித்ரா எப்படி இருக்கிறீங்க? சிறப்பு. உங்களை இந்த திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சிக்குள்ளே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து நீங்க எங்களோடு இணைந்து அப்பப்ப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி சிறப்புகள் சேர்க்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு சங்கமித்ரா.
1: நன்றி.
0: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்க விரைவாக நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். சங்கமித்ராவை பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் தெரியாத நேயர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள், உங்களுடைய வகுப்பு, கல்வி, பின்புலம், அதே நேரம் உங்களுடைய திறமைகள், நீங்க பெற்றுக்கொண்ட விருதுகள், அவற்றையெல்லாம் சற்று சுருக்கமாக சொல்லுங்கள் சங்கமித்ராமா.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற் சேவலன் முதல் இந்த வாய்ப்பு வழங்கிய கன்னடா பல்கலாச்சார வானொலி நிலையத்திற்கும் நெருநர் எனது பாசத்திற்குரிய ஜோதி அம்மா அவர்களுக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், மற்றும் எனது அன்பான நேயர்களுக்கும் எனது பணிவான திருக்குறள் வணக்கம். வணக்கம். என் பெயர் திருக்குறள் செல்வி ஆசா சங்கமித்ரா. நான் 6வகுப்பு பிஎஸ்டி சர்வஜனா மேல்நிலை பள்ளி கோவையில் படிக்கிறேன். நான் தினமோரம் என்ற தலைப்பில் திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் ASM அரம்சத்து யூடியூப் சேனல் மூலம் மற்றும் பள்ளி, கல்லூரி, தமிழ் அமைப்புகள் ஆகிய இடங்களுக்கு சென்று பேசி உரை, கதை, ஓவியம் ஆகியவற்றின் மூலம் திருக்குறளையும் தமிழையும் பரப்புரை செய்து வருகிறேன்.
0: அருமை அருமை.
1: மேலும்
0: ஆமாம் சொல்லு.
1: மேலும் திருக்குறள் மேலும் திருக்குறள் செல்வி, திருக்குறள் செம்மல், வளர்விரை வெண்பா, திருக்குறள் அமுதம் விருது, இடஞ்சூடர் விருது, குரல் குரல் இடஞ்சூடர் விருது, எங்க அச்சீவர் போன்ற 30-க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளேன். திருக்குறள் உலக குரல் சமுதாய மையம், ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வசந்த வாசல், கவியம்புத்தூர் தமிழ் சங்கம் ஆகியவற்ற அமைப்புகளுக்கு நன்றி. இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அம்மா.
0: மிக சிறப்பு, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அவற்றை விளக்கமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க சங்கமித்ரா, மிக சிறப்பு. தெய்வ புலவர் தந்தருளிய திருக்குறள் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, இளைய தலைமுறைக்கும் நேர்மை, ஒழுக்கம், மனித நேயம் என்ற உன்னதமான பண்புகளை புகட்டவே இந்த குறள்கள் இருக்கின்றன. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார். உங்களுக்காக, குழந்தைகளுக்காக பல அதிகாரங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக அதிலே கல்வி இருக்கின்றது, கல்லாமை இருக்கின்றது, அறிவுடைமை இருக்கின்றது, ஊக்கமுடைமை இருக்கின்றது, அதே நேரம் ஆழ்வினை உடைமை இருக்கின்றது, மக்கள் பேறு இருக்கின்றது, கடவுள் வாழ்த்து இருக்கின்றது, செய் நன்றி அறிதல், எப்படி பண்புடைமை இருக்கிறது, வாய்மை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கின்றது, இவ்வாறாக பல அதிகாரங்கள். அதற்காக ஏனைய அதிகாரங்கள் தேவையில்லை என்று நான் கூற வரவில்லை. மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான அதிகாரங்கள் இவை. அவற்றையெல்லாம் நீங்க படித்திருப்பீங்க, மிக சிறப்பு. இவற்றையெல்லாம் நாங்கள் கற்கிறதால இந்த நல்ல பண்புகள் எங்களுக்கு அமைதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை தரக்கூடியது. ஆகவே உங்களை மீண்டும் வரவேற்று கொண்டு இன்று இந்த அரங்கிலே என்ன விடயம் குறித்து நீங்க பேச போறீங்க சங்கமித்ரா?
1: திருக்குறளில் யோகா என்ற தலைப்பில் பேச போகிறேன் அம்மா.
0: யோக கலை என்பது நம்முடைய உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து வாழ்வை நெறிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான கலை இல்லையா
1: அம்மா? நீங்கள் ஏதாவது கேட்கிறீர்களா?
0: ஆமாம், உங்களுக்கு கேட்கவில்லையா சங்கமித்ரா அம்மா? ஆமாம் ஆமாம், பிள்ளைக்கு நான் சொன்னேன் யோக கலை என்றால் என்ன என்று சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா, இதுலே முதல்ல நீங்க சொல்லுங்க பார்ப்போம், யோகா என்று சொன்னால் என்ன, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நம்மளோட மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி செய்வதுதான் யோகாமா.
0: அருமை. உங்களுக்கு இந்த யோகா கலை கற்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள் படிக்கும் போது 27வது அதிகாரமும் படிச்சேங்கம்மா. அது வந்து தவம் இருந்து நான் அது வந்து யோகா செய்யறேன், உடற்பயிற்சி தானே அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இதாவே எடுத்துக்கலங்கம்மா. அதுக்கப்புறம் தவம் படிச்சதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேட்கும் போதுதான் விளக்கமா சொன்னாருங்கம்மா. அதுக்கப்புறம் யோகா மேல ஈடுபாடு வந்து செஞ்சேங்கம்மா.
0: தவம்
1: நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிய மாதிரி பெறணும்னா அதுக்கு வந்து நம்ம தவம் செய்யணுங்கம்மா. தவம் செஞ்சோன்னா நம்ம நினைக்கிறது கேக்குறது எல்லாமே நம்மள தேடி வருங்கம்மா.
0: நிச்சயமாக. இப்பொழுது சங்கமித்ராமா, தவம் செய்தல் என்றால் சிலர் நினைப்பார்கள் காட்டுக்கு போய் அங்கே இருந்து தவம் இயற்றுதல் என்று. அதை மட்டும் அது குறிக்கவில்லை இல்லையா? எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நாம் பொறுத்து கொண்டு மற்றவர்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு, தன்னுயிர் போல் மண்ணுயிரையும் நினைத்து அவர்களுக்கும் துன்பம் செய்யாமல் வாழுகின்ற அந்த மன அடக்கமான, அந்த ஒழுக்கமான வாழ்க்கை தான் உண்மையான தவம் இல்லையா? மிக அருமை அந்த அதிகாரத்தில் இருந்து நீங்க சொல்ல போறீங்க. ஆகவே யோகா செய்தால் என்ன கிடைக்கும், என்ன பலன் இருக்கு என்று நினைக்கிறீங்க?
1: வேண்டிய வேண்டியாங்கல் செய்தவும் ஈண்டு முயலப்படும். அதாவது யோகா செஞ்சா நமக்கு என்ன பயனா, நம்ம நினைக்கிறத வந்து நமக்கு வேணுங்கிறத எப்போ தவம் செய்யும் போது, நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யும் போது அந்த பொருள் ஆகட்டும் எதா இருந்தாலும் நம்மளை தேடி அது வந்து வருங்கம்மா.
0: நிச்சயமாக. ஆகவே யோகா செய்ய வேண்டும் என்பதனை திருவள்ளுவத்தின் ஊடாக நீங்க எங்களுக்கு கூற விரும்புறீங்க? சரி, சொல்லுங்க சங்கமித்ராமா, இதுல யோகா செய்வதற்கு என்ன வழிமுறை, எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்க ஏதாவது கூற விரும்புறீங்களா?
1: அதிகாலை நேரத்திலே சூரியன் உதிப்பதற்கு முன்னே நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து பத்மாசன் போட்டு நம்மளோட மனசை வந்து ஒன்னிலைப்படுத்தணுங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம யார் வந்தாலும் அவங்களுக்கு வணக்கம் வச்சு வரவேற்போம் இல்லைங்களா அம்மா? அது மாதிரி சூரியன் வரக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு அவருக்கு வந்து நம்ம வணக்கம் செலுத்தணும், இயற்கைய வந்து வணங்கணும். அதுதான் சூரிய நமஸ்காரம்.
0: வேற என்ன சொல்ல போறீங்க? இந்த யோகா மூலம் நீங்க என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள்?
1: நான் வந்து நினைப்பதை நிலையாக இருக்க முடியுங்கம்மா. நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் போது இந்த செயலை ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்ன்ட்டு அதை கத்துக்கிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் மன அமைதி பெற முடியும், பொறுமை கிடைக்கும், நிதானமாக வேலை செய்ய முடியும் அம்மா.
0: ஆகவே நீங்க மூச்சு பயிற்சி செய்வீங்களா? தியானம் மெடிடேட் பண்ணி மெடிடேஷன் இதெல்லாமே செய்வீங்களா குட்டியம்மா?
1: செய்வேன் அம்மா.
0: செய்யறேன். நீங்க மூச்சு பயிற்சி வந்து அது பிராணாயாமம் அது எவ்ரிடே செய்வீங்களா?
1: செய்வேங்க அம்மா.
0: செய்வீங்க.
1: ஒரு மூக்கு அடிச்சுட்டு ஒரு மூக்குல மூச்சு இழுக்கிறது, அந்த மூக்கு அடிச்சுட்டு அந்த மூக்குல கார்பன் டை ஆக்சைடு வெளியில போக்குறதெல்லாம் செய்வேன்.
0: கண்டிப்பா உங்களுடைய முள்ளந்தண்டு நேராக இருக்க வேண்டும். சரி, அப்படி இருந்து கொண்டு நீங்க செய்யறீங்க, சிறப்பு, வாழ்த்துக்கள். இது எப்பொழுதுமே நீங்க சொன்னது மாதிரி நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாவற்றுக்குமே சிறப்பு. உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் இந்த யோக கலை என்பது. அதிலே நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி செய்யறது எல்லாமே மிகச்சிறப்பு. அடுத்ததாக எப்படி யோகா செய்ய வேண்டும் என்று ஏதாவது நம்மளுக்கு சொல்லுங்களேன்.
1: திருவள்ளுவர் சொல்றாருங்கம்மா.
0: கண்டிப்பா, அதுல கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அடக்கமுடைமை அதிகாரத்திலே யாகாவா ராயனும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு என்று சொல்லி இந்த நா அடக்கம் பற்றி சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே அந்த குரல்பா? ஆமா. அதே மாதிரி இன்னொரு குரல்பா கூட நீங்க சொல்ற இந்த யோக கலைக்கு அந்த அடக்கத்துக்கு மிக சிறப்பு. ஒருமையுள்ள ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்று சொல்லி, ஒரு ஆமை எப்படி தன்னுடைய அந்த ஓட்டுக்குள்ளே தன் அவயவங்களை பாதுகாத்து தேவைக்கேற்ப அது வெளிவிடுகின்றது, அந்த மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய ஐம்புல அடக்கம் என்பது மிக முக்கியமானது இல்லையா? ஐம்புல ஐம்பொறி அடக்கம் என்பது. கண்டிப்பா கண்டிப்பா, மிக அருமை மிக அருமை. இப்பொழுது எப்பொழுது எல்லாம் நாம யோகா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க?
1: அஞ்சறிவாம் என்னாது அறம் செய்க. நம்ம வந்து அறத்துக்கு நேர காலமே இல்லை, எங்க போனாலும் எப்படி போனாலும் அறத்திற்கு வந்து நமக்கு இந்த நேரத்தில் தான் செய்யணுங்கிற அளவே இல்லைங்கம்மா. அந்த மாதிரி யோகா செய்யறக்கும் டைமிங் எல்லாம் இல்லைங்கம்மா.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆகவே எந்த நேரத்திலையும் செய்யலாம் என்று சொல்றீங்க.
1: ஆனால் காலையில செய்யணுங்கம்மா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யணுங்கம்மா. அவருக்கு வந்து நம்ம வந்து இயற்கைய வந்து வணங்கணுங்கம்மா. இயற்கையா நமக்கு வந்து உதவி செய்யுங்கம்மா. வணங்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சிறப்பு. அதிகாலை
1: பொழுதுல நம்ம எந்திரிச்சு செய்யும்போது புத்துணர்ச்சி பெறுங்கம்மா. அந்த நாளே இனிமையா இருக்குங்கம்மா.
0: சிறப்பு. என்னம்மா சொன்னீங்க?
1: நாள் முழுவதும் இனிமையா
0: நாள் முழுவதும்
1: நமக்கு இனிமையா இருக்குங்க அம்மா. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியா இது ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சந்தோஷமா அதை வந்து ஏற்படுத்தி செய்வோங்க அம்மா. அதுக்கப்புறம் அந்த செய்யக்கூடிய ஒருநிலைப்படுத்துறதுக்கு அந்த மனசு வந்து நம்மள உதவுங்கம்மா. இவ்வளவு சீக்கிரமா செஞ்சுட்டோம் மத்தவங்க எல்லாரும் பாராட்டுவாங்கம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மிக பிரதானமாக நம்ம மனசை அங்க இங்கே அலையவிடக் கூடாது என்பதனை சொல்லி இருக்கிறீங்க, மிகச்சிறப்பு. ஆகவே யோகா செய்யவிட்டா என்ன நடக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். யோகா செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், அதை செய்யலை என்று சொன்னா என்னத்தை நாம எல்லாம் இழந்து விடுவோம், என்ன நடக்கும் சொல்லுங்களேன்.
1: உடல் எல்லாம் நமக்கு ஒத்துழைக்காதுங்க அம்மா, உடல் ஒத்துழைக்காது. நம்ம டெய்லியும் நம்மளால டெய்லியும் ஒழுங்கா சாப்பிட முடியாது, படிக்க முடியாது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஃபோக்கஸ் எல்லாம் இருக்காதுங்க அம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: பதிவும் செய்ய முடியாதுங்க அம்மா.
0: ஆமா, எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே நாம் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னா யோகா கலை கற்பது, யோகா கடைபிடிப்பது எப்பொழுதுமே சிறப்பு என்று சொல்லி இருக்கிறீங்க. யாரெல்லாம் யோகா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க? குட்டி பிள்ளைங்கள், வயசானவர்கள், எந்த மாதிரி வயசு பிரிவினர் யாரெல்லாம் செய்ய வேண்டும்?
1: 50 வளையாது, 5 வளையாது, 50 வளையாதுங்க அம்மா. இது பழமொழி எல்லாத்துக்கும் தெரியுங்க அம்மா. அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா செய்யலாங்க அம்மா. அவங்க இப்ப எல்லா ஆசனமும் செய்யலாம். அவங்களுக்கு வந்து உடல் வலிமையா வந்து பிளெக்சிபிளா இருக்கும், வளையுங்க அம்மா. நம்ம அதுக்கப்புறம் பெரியவங்க வயசு முதிஞ்சவங்க எல்லாருமே அவங்களால செய்ய முடியாதுங்க இல்லைங்களா? செய்ய முடியாதுங்களா அம்மா? அதனால நம்ம வந்து சோஃபால உட்காரக்கு பதில சமணங்கள் போட்டு கீழே உட்காரலாங்கம்மா. அதுவே ஒரு ஆசனம் தான் அம்மா. அதுக்கப்புறம் ரொம்ப பாட்டி தாத்தா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கீழே உட்கார முடியாது இல்லையாங்கம்மா. அதனால தோப்பு கண்ணை போடலாம், படி ஏறி இறங்கலாங்கம்மா. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணலாங்கம்மா. நம்மளுக்கு பிடிச்ச சாமியோட பேர் சொல்லி மந்திரம் சொல்றது.
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
1: அந்த மந்திரம் எல்லாம் இருந்துச்சுன்னா போதிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்யலாங்க அம்மா.
0: நிச்சயமாக எல்லாமே ஒரு மன தூய்மைக்கு தான் இல்லையா சங்கமித்ராமா?
1: ஆமாங்க அம்மா. மன தூய்மை நீரான
0: புறன் தூய்மை
1: மனத்தில்
0: அமையும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று இன்னொரு குறள்பா கூட இருக்கின்றது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. சரி, இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா இந்த யோக கலையினுடைய தந்தையாக யாரை சொல்வது? பதஞ்சொலி முனிவர் அவர்களை சொல்வார்கள், அது பிள்ளைக்கு தெரியுமா? பதஞ்சலி முனிவர் இப்பொழுது யோக சூத்திரம் என்ற நூலை தொகுத்து யோக கலையை உலகிற்கு முறைப்படி அந்த நூலூடாக அளித்திருக்கின்றார். அதனால அவர் யோக கலையினுடைய தந்தை என்ற பெயரோடு இருக்கின்ற ஒரு ஒருவராக பதஞ்சலி முனிவர் அவர்களை நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சிறப்பு, அது பிள்ளைக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே யோகா செய்தால் நம்முடைய மனநிலையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், வாழ்வியல் எப்படி மாற்றம் ஏற்படும், மனநிலை மாறுமா, எப்படி நினைக்கிறீங்க?
1: நம்ம வந்து இப்போ மாறுங்கம்மா, நம்மளோட மனசு வந்து மாறுங்கம்மா. எப்படின்னா நம்ம உதாரணம் சொல்றேங்கம்மா. கோபமா இருக்கும் போது அவங்க செஞ்சக்கூடிய ஒரு ஏதாச்சும் ஒரு செயல் நினைச்சு நம்ம கண்ணை மூடி இருந்தோம்னா அது வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து பொறுமையா இருக்க முடியுங்கம்மா. பொறுமை கூடும், கோபம் குறையும், பணிவு
0: பொறுமை என்பது மிக முக்கியம் எங்களுடைய யோக கலைக்கு, மிக மிக முக்கியமானது பொறுமை.
1: கற்றதனால் ஆய பயணங்கள் வாழறிவன் அற்றால் தொழறனேன். அம்மா எனக்கு வந்து நான் டெய்லியும் பாத ஹஸ்தாசன் செய்வேங்கம்மா. அதனால யாராச்சும் பெரிய வந்தா வணங்குவோம் இல்லைங்களாம்மா. அவங்க வரும்போதே பாதஹஸ்தாசம் செஞ்சு செஞ்சு அவங்க காலில் விழுகணுங்கிற ஒரு பண்பு வந்து வந்துருதுங்கம்மா.
0: வந்திருக்கின்றது. சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். சரி, யோகா செய்கிறதால ஏற்பட்ட மாற்றங்களை சொல்லி இருக்கிறீங்க. திருவள்ளுவர் வேறு என்ன யோகா பற்றி கூறியிருக்கின்றார், வேறு என்ன விடயங்களை தெய்வ புலவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா?
1: யோகா வேறு, தவம் யோகா வேறு, தவம் வேறு அல்லாமா. யோகா வந்து நம்ம யோகா வந்து நம்ம ஒரு மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அம்மா யோகான்னு பேரு. இதவே நம்ம வந்து உண்ணாம உறங்காம ஒரே இடத்துல உட்காந்து செய்யறதுக்கு பேரு தவங்கம்மா. அந்த அதுக்கு பேர் வந்து தவங்கம்மா. வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சி, அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து செய்யறோம் இல்லைங்களாம்மா, அதுக்கு பேரு தவம்.
0: ஆகவே அந்த வெற்றி என்பது கண்டிப்பா நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி ஆத்ம உணர்வை பெறுகின்ற அந்த ஒரு உச்ச நிலை தியான பயிற்சி. அது செய்கின்ற பொழுது நம்மளுக்கு வெற்றி எல்லா வகையிலும் தாமாகவே வரும் என்பதனை சொல்ல வர்றீங்களா? நீங்க சொன்னது மாதிரி ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. யோகம் என்பது உடலையும் மனசையும் சீரமைக்கும் ஒரு தொடக்க பயிற்சி. மிக அருமை, மிக அருமை. வேறு என்ன சொல்ல போறீங்க? ரெண்டையும் வேறுபடுத்தி இருக்கிறீங்க. யோகா என்றால் என்ன, தவம் என்று சொன்னால் என்ன, வித்தியாசம் பற்றி சொல்லி இருக்கிறீங்க. மிகச்சிறப்பு. தவம் என்ற அதிகாரத்தில் வேறு என்ன எங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? வேறு அதிகாரங்கள் ஏதாவது தெய்வ புலவர் சொல்லி இருக்கிறாரா?
1: சொல்லி இருக்கிறாரு அம்மா. அதிகாரம் 7, மக்கட்பேர்ல கடைசி குரல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னாற்றான் கொள்ளிடும் சொல். அதாவது அந்த பெற்றோர்கள் வந்து என்ன தவம் செஞ்சாங்களோ, அந்த பையன் அல்லது பெண்ணை பெற்றெடுக்கிறதுக்கு என்ன தவம் செஞ்சாங்களோ
0: மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல், அந்த குரல் பா சொல்லி இருந்தீங்க இல்லையா? ஆகவே சங்கமித்ரா அம்மாவுக்கு தான் இந்த குரல்பா மிக பொருத்தி பார்க்கக்கூடியதா இருக்குது. சங்கமித்ரா அம்மாவை பெற்றெடுப்பதற்கு அவருடைய அம்மா அப்பா அவர்கள் இருவரும் என்ன தவம் செய்தார்களோ, என்ன தவம் இயற்றி, என்ன அந்த யோகம் தவம் என்ன எல்லாம் இயற்றி இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்களோ, இன்று பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி தன்னுடைய மகளை சான்றோன் என கேட்ட தாய் என்று உங்க அம்மா அப்பாவுக்காக இந்த குரல் பாவை நான் சொல்லுறேன். சங்கமித்ரா அம்மாவை பெற்றெடுப்பதற்கு பேராசிரியர் சக்திவேல் ஐயாவும் திருமதி சக்திவேல் ஐயா அவர்களும் எப்படி தவம் இயற்றினார்களோ என்று சொல்லி, சரியா?
1: அம்மா வேற இடத்துலயும் சொல்லி இருக்கிறாருங்க அம்மா. 30வது அதிகாரம் வாய் மேல 5வது குரல் அம்மா, மனத்துக்கன் மாசிலன்
0: ஆதல் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. அருமை அருமை. ஆகவே உண்மை பேசுதல் கூட அதுவும் ஒரு தவம் தான். அது எல்லாருமே செய்யறது.
1: நம்ம வந்து இந்த மாதிரி தவம் செஞ்சு ஒரு நிலையில இருந்தா நம்ம வந்து பொய் சொல்லாம, நான் தவம் செஞ்சுட்டு அப்படின்னு பொய் சொல்லாம நம்ம வந்து உண்மையா இருக்கணும்ங்கம்மா.
0: கண்டிப்பா. திருமூலர் ஏதாவது திருமந்திரத்துல சித்தர் மரபு ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா இந்த யோகத்தை பற்றி? பிள்ளை அது ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. தமிழிலே திருமூலர் அட்டாங்க யோகத்தின் வழிகளை தெளிவாக விளக்கி இருக்கிறார். யோகத்தை உடலையும் உயிரையும் வளர்க்கின்ற ஒரு கலையாக மாற்றினார். அந்த மாதிரி நீங்க திருமூலரையும் நிறைய படியுங்கள். அவரும் சிறப்பு சிறப்பாக பல விடயங்களை சித்தர் மரபு இல்லையா, சித்தர்களில் திருமூலர் சிறப்பாக பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். ஆகவே திருமந்திரத்தை நீங்க படிக்க வேணும். படிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அன்பு, அன்பு என்பது கண்டிப்பா அதுவும் ஒரு தவம் தான். நிச்சயமாக அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே, அது பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கின்றதா?
1: என்ன
0: சொல்லி இருக்கிறார் அது சொல்லுங்களேன். உங்களுக்கு ஞாபகம் இல்ல, பிரச்சனை இல்ல. ஒவ்வொருவரும் எப்படி வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையே ஒரு தவம் தான் இல்லையா சங்கமித்ராமா? அதை மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள், எல்லாருமே வழிகாட்டி இருக்கின்றார்கள் எங்களுக்கு. வேறு என்ன சொல்ல போறீங்க எங்களுடைய நேயர்களுக்கு?
1: அம்மா ஒரு சிட்டுரையாட்டலாமா? அம்மா
0: கண்டிப்பா சிற்றுரையாற்ற போறீங்களா? எது பற்றி?
1: இதே தலைப்பு தாங்கம்மா, திருக்குறளில் யோகாங்கம்மா.
0: சரி, அப்ப நாங்க செல்வோம், சொல்லுங்கள்.
1: திருக்குறளில் யோகா என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரையாற்ற விரும்புகிறேன்.
0: ஆமாம், சொல்லுங்கள்.
1: யோகாவை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டோம். யோகா என்றால் என்ன, அது எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், யார் யார் செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த முறையில செய்யலாம், எங்க உட்காந்து செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அம்மா.
0: ஆமாம்,
1: திருக்குறளில் யோகா, திருக்குறள்ல என்ன திருவள்ளுவர் சொல்றாரு யோகாவை பத்தி அப்படின்னு பார்க்க போறோங்க அம்மா.
0: ஆமாம், சொல்லுங்க.
1: யோகா என்றால்
0: சற்று விரைவாக செல்லுங்கள்.
1: யோகா என்று தனியாக அதிகாரம் படைக்கவில்லைங்கம்மா, மறைமுகமாக தவம் என்ற அதிகாரத்தை கூறியிருக்கிறாங்கம்மா. 27வது அதிகாரம், புற்றுநோய் நோன்றல் உயிர் முகன் செய்யாமல் அற்றை தவத்திற்குரு என்று முதல் அதிகாரத்திலேயே கூறியிருக்கிறார் அம்மா.
0: நிச்சயமாக. சொல்லுங்கள், வேற என்ன சொல்ல போறீங்க, தொடர்ந்து சொல்லுங்க.
1: நம்ம வந்து செய்யக்கூடிய நம்ம ஒரு வேண்டியவங்க இதெல்லாம் செய்தவன் மீண்டும் முயலப்படும். அதாவது என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து ஏதாச்சும் ஆசைப்படுறோம்னா, எனக்கு இந்த செயல் வேண்டும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது வந்து பெறக்கு தவம் செய்யணும் அம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: தவம் என்றால் ஒரு இடத்துல உட்கார்ந்து நைட்டும் பகலும் தூங்காம, ஒரே இடத்துல உறங்காம, உண்ணாம, காட்டுல உட்கார்ந்து செய்வதுதான் தவம் என்று நினைக்க கூடாது. அந்த காலத்தில் புராணங்களில் கதைகளில் நாம் கேட்டிருப்போம்.
0: நிச்சயமாக. ஆமாம், சொல்லுங்க.
1: விஸ்வாமித்திரர், அம்பிகை என்ற சிகண்டி, அர்ஜுனன் வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சாருங்க அம்மா. ராவணனும் அந்த சிவனை நோக்கி செஞ்சார். 1000 வருடம், 2100 வருடம், 1000 வருடம் என்று தொடர்ந்து செஞ்சாங்க அம்மா. ஆனா இந்த காலத்துல வந்து நம்மளால செய்ய முடியாது, செய்யவும் தேவையில்லைங்கம்மா. டெய்லியும் தினமும் அரை மணி நேரம் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து செய்யணுங்கம்மா. அப்படி செஞ்சாலே வந்து நம்மளோட மனசுல தேவையில்லாம இருக்கிறதெல்லாம் நீங்கிருங்கம்மா. அதுக்கப்புறம் உடல் வந்து வலிமையா இருக்கும். வலிமையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மருத்துவர் கிட்ட போகவே வேண்டாங்கம்மா. இதுக்காகவே திருவள்ளுவர் மருந்து என்ற 95வது அதிகாரம் படைத்துள்ள, அதுல வந்து அற்றா மருந்தனே வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்தனே வேண்டாவாம் யாக்கைக்கு. நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் கரெக்டா அளவை எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் கிட்ட போவே வேண்டாம். கசப்பு பாவக்காய் வந்து எனக்கு பிடிக்காது, ஒரு சிலவங்க பாவக்காய் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு மா. சக்கரை பொங்கல் வந்து இனிப்பு தானே, இனிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா உடல் வந்து ஒத்துழைக்காதுங்க அம்மா, குண்டாயிடுவாங்க அம்மா. அது திருவள்ளுவர் சொல்றாரு, அற்றால் அளவறிந்து உண்க
0: ஆமா தவமுயற்றுவதால நாம விரும்பியதை விரும்பியவாறே அடைய முடியும் என்பதனை இந்த முனிவர்கள் சித்தர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே எல்லாரும் தவம் செய்வோம். மிகச்சிறப்பாக பல அதிகாரங்களில் இருந்தும் குரல் பாக்களை எடுத்து வந்திருக்கிறீங்க சங்கமித்ராமா. யோக கலை பற்றி பல விடயங்களையும் சொல்லி இருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு.
1: அம்மா ஒன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அம்மா, தவம் செஞ்சா நம்ம வந்து யாரையும் எவரையும் எம்மனையும் கூட வெல்ல முடியும் அம்மா.
0: நிச்சயமாக நிச்சயமாக. ஆகவே அந்த ஆற்றல் என்பது எங்களுக்குள்ள வந்துவிடும் என்று சொல்றீங்க. மன உறுதி, ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாம் வந்துவிடும். ஆமாம்,
1: கூட்டலும் கை கூடும்.
0: ஆமாம், அருமையான ஒரு குரல் பா. கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. மிக அருமையா சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி சங்கமித்ரா கண்ணம்மாவுக்கு, மிக்க மிக்க நன்றி. தமிழ்நாட்டில் இருந்து அற்புதமான தமிழை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. உங்களுடைய அம்மா அப்பா அக்கா கூட ஒரு போது வந்திருந்து பேசினார். உலக சாதனை புரிந்தவர் அக்கா, நீங்களும் அப்படித்தான், தம்பியும் அப்படித்தான். மிகுந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. திருக்குறள் குடும்பத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தினை சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு பொழுதிலே நாங்கள் நிறைய விடயங்களை பேசலாம். இன்றைக்கு திருக்குறளில் யோகம், யோக கலை, அது எப்படி என்று பலருமே யோசித்திருப்பார்கள். யோக கலை அது தவம் ரெண்டையும் வேறுபடுத்தி மிக அற்புதமாக குறள் பாக்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. மிகுந்த வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
1: யோகா மூலம் தவம் செய்து வெற்றிப்படியை நெருங்கலாம் அம்மா. நன்றி, வணக்கம். அன்புடன் திருக்குறள் ஆசா சங்கமிட்ட. நன்றி, வணக்கம் அம்மா.
0: நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.

சற்று நேரம் எடுத்துவிட்டோம். இருந்தாலும் அந்த மலர்லையே நாங்கள் பேசுவதே அவருடைய மனசை அவருடைய உணர்வுகளைக்கு தடவோடக்கூடாது என்பதனால பெரியவர்களுடைய நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துவிட்டோம். அது சிறப்பு. குழந்தைகள் வாழ்வது தானே நம்முடைய வாழ்வின் பயனே. ஆகவே மிக்க நன்றியை நாங்கள் திருக்குறள் தூதர் சங்கமித்ரா அவர்களுக்கு. குழந்தைகள் கண்டிப்பாக இந்த மாதிரி அறநெறிகளோடு இருக்கிற பொழுது அது எப்பொழுதும் பெருமை. அதையும் விட எங்களுடைய இலக்கியங்களை படித்து அதை சமூகத்துக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஆன்மீக தொண்டு. அது ஆன்ம தொண்டு நிச்சயமாக சின்ன வயசில் அவர்கள் செய்கிறார்கள். எல்லோருமே பிள்ளைகளை அந்த மாதிரி ஊக்கப்படுத்த வேண்டும். கேட்டுட்டு இருந்திருப்பீங்க பலருமே. இப்பொழுது நாங்கள் அடுத்த அதிகாரம் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போன்றோம். 19வது அதிகாரமாகிய புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் தெய்வ புலவர் அந்த குரல் பாக்களை இப்பொழுது பெரியவர்கள் எடுத்து வர போறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. தொடர்ந்து பெரியவர்கள் இணைந்திருக்கிறீங்க, எல்லாருமே காத்திருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி. இதிலையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு தலைப்பு. இந்த உலகம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டது. AI வரை வந்துவிட்டது தொழில்நுட்பம். அதையும் தாண்டி என்னும் இருக்குது, என்னும் வரப்போன்றது. அந்த மாதிரி உச்சக்கட்ட வளர்ச்சியை விஞ்ஞானம் கண்டுகொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அறிவியல் காலத்திலே இன்னும் புறங்கூறுகின்ற அந்த கீழ்நிலை பண்பு என்பது மனிதனிடம் இருக்கின்றதா என்பது குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம். அதற்காக பல குரல் பாக்கள் இருக்கின்றன. குரல் பாக்கள் இல்லாந்து விட்டாலும் பொதுவாக பாருங்க, இன்றைய நவீன உலகத்திலும் புறம் கூறுகின்ற பண்பை பார்க்கின்றோமா? புறம் கூறுதல், அதை அவர் புறம் கூறாமை என்ற அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார். புறம் கூறாமை, புறம் சொல்லாதீர்கள் என்பதனை சொல்கிறார். மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுறது, மறைமுகமாக பேசுறது, மற்றவர்களை பற்றி மட்டுமல்ல, ஒரு ஏதாவது ஒரு விடயத்தை அல்லது ஒரு அமைப்பை ஏதோ ஒன்றை பற்றி இந்த மாதிரி பேசுவது என்பது அது ஒரு அறமற்ற செயல் என்பதனை திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது. ஆகவே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நேருக்கு நேர் பேசுகின்ற அந்த துணிவின்றி முதுகுக்கு பின்னால பேசுவது ஒரு கொடுமையான ஒரு பாவ செயல் என்பதனை சமூகத்துக்கு சொல்ல வருகின்றார். ஒருவரை பற்றி வெளியே போய் அவர் அப்படி இப்படி அங்கே இங்கே அதாவது அது எல்லாமே நேருக்கு நேர் பேசலாம் தானே. எதற்காக நீங்கள் ஒரு துன்பகரமான ஒரு விடயத்தை சொல்லலாம், இருந்தாலும்

0: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. வாருங்கள் பேசுங்க.
0: அப்புறங்கோறாமைங்கிறது இன்னைக்கும் இருக்கதான் செய்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்றைக்கும் இருக்கிறதான். சோ நீங்க எங்க பாத்தீங்கன்னா அவங்க பத்தி நல்லது நல்லதே செஞ்சாலும் தான் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தப்பாவோ திருச்சி பேசுறதோ இந்த மாதிரி இல்லாதவற்றை கயிறு மாதிரி திருத்துறது இந்த மாதிரி பேசுறதோ இன்னும் இருக்கு. ஏன்னா அதுதான் நம்ம சப்போர்ட் தள்ளுறதும்பாங்க. விழா நேரத்துல போய் மேனேஜர்ட்டியோ இல்ல வாதியார்ட்டியோ இல்ல வேற எங்கேயோ பெற்றோர்கள்ட்டே போட்டு தள்ளிடுறது, இல்லாதவற்றை சொல்லி அவங்க கலந்து விளைவிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லுறது சொல்லி இது நேருக்கு நேரம் பார்க்கும்போது சந்தோஷமா சிரிச்சு பேசுகிறது. இது இன்னும் நடந்தது ஏஐன்னு சொன்னீங்க, ஏஐ வந்தா கூட புறங்குறாமைக்கு ஒரு ஏஐ உண்டு பண்ணாலும் பண்ணிடுவாங்க, சொல்ல முடியாது. இப்ப இந்த போர்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்லாத அவன்ட்டு இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறத இல்லாதன்னு சொல்லிதான் இந்த பிரச்சனையே வர்றது. சோ நேருக்கு நேரா பேசி தீர்த்துக்கிறது இல்லாம மத்தவங்க சொல்லி கேட்கறத இவ்வளவு அழிவுகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உலகத்துல இருக்கு. அது இன்னும் நடந்தது, அது அறிவு சார்ந்த அவையிலும் நடக்குது, அறிவு இல்லாத கவையிலும் நடக்குது, இதுதான் நடக்குது. இன்னும் அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, தொடர்ந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த நகர்புறத்துல பார்க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், கிராமத்துல கொஞ்சம் இருந்தாலும் சுத்தமாக இருக்காங்க. பட் அதுவும் அங்கதான் அதிகமா இருந்தது, அதை தொண்டு தொடுதான் வளர்ந்தது, பட் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ அது வந்து ஒரு நல்ல செயலா கிடையாது. அது அவரையும் பாதிக்கிறது இல்லாம சொல்லப்பட்டவரையும் பாதிக்கப்படுது. சோ இது வந்து உணர்ந்தான நல்லதா இருக்கும். சோ புறங்குறாம இன்னைக்குதான் இருக்கதான் செய்து. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்தாங்க, தினமும் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேரும் போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து நல்லா அந்த போகும்போது காங்களுக்கு இந்த இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு போடுறது அது பண்றது அன்னதானம் பண்றது இல்லாத கொடுக்கறது அதெல்லாம் பையன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா அவருக்கு வந்து ஊர்ல அவ்வளவா ஒண்ணு ஒரு மாறிதான் பாப்பாங்க. இன்னொருத்தர் அந்த அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து காகத்தை பார்த்தா விரட்டுறது அது பண்றது மத்தவங்களை அடிக்கிறது போறது இது மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பெரிய ஒரு பெரியவர் அந்த பக்கம் உட்காந்துட்டு வரும், பெரியவர்கிட்ட கேட்டு என்ன பெரியவர் பெரியவர நான் வந்து இவ்வளவு நல்லது செய்யறேன், எல்லாம் பண்றேன், உணவு போடுறேன், எனக்கு வந்து உணவு காகத்துக்கு போடுறேன், நண்பர்கள் இனிமே பேசுறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா என்ன இப்ப ஊர்ல பார்த்தா யாருமே அப்படியே கண்டுக்காம இருக்காங்க. அவரு அந்த என்னுடைய நண்பர் பார்த்தா அவங்க வந்து நல்ல பையன் நல்ல பையன் அப்படி இப்படி சொல்றாங்களே என்ன நியாயம் அப்படின்னா, தம்பி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அறநீழ அல்லவை செய்தலின் தீரே புறநீழ பொய்த்து நகை. நீ என்னதான் அவன் அறம் செஞ்சு தவறுக்கு அறத்துக்கு முன்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அவனோட முடிக்குது, அவனுக்கு மட்டும்தான் தீமை. நீ என்ன பண்ற, இதை செஞ்சுட்டு அவர் இல்லாத பத்தி அந்த வாத்தியார்ட்டியும் அவங்க அப்பாவிட்டையும் ஐயோ அங்க ஓடனா அங்க கடையில எடுத்துருன்னா இங்க போனா லேட்டா வந்தா அதுக்கு வந்து அவனை பத்தி தப்பா சொல்ற பாரு. அது வந்து இது தெரிஞ்சுட்டு நேருக்கு நேரம் நேர சிரிச்சும் பேசுற, இதுதான் பெரிய தவறு. இது பார்த்து வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வாழ்த்துக்குள்ள விருத்தவங்க பக்கமே வரமாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கொண்டு நல்லது செய்யப்பட்டாலும் இந்த மாதிரி பின்னாடி பேச நிறுத்து, அப்போ எல்லாரும் நல்லபடி பார்ப்பாங்க. அப்படிங்களா ஐயா, நான் இனிமே அந்த மாதிரி தப்போனதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சோ இதை பரங்குறாம வந்து ஒன்ஸ் வெளியில வெளிவலுக்கு வந்துச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா தொடர்ந்துகிட்டே இருக்கா, பட் நம்மளோட ஒரு கரும்பாரம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதாவது நல்லது. நன்றி, வணக்கம். நன்றி,
1: வளமையாக கதையோடு வந்து அதை அற்புதமாக அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, மிக்க நன்றி ரமேஷ். வாழ்த்துக்கள். அருமை அருமை, திருவள்ளுவத்தை எவ்வளவு அருமையாக எல்லாருமே சொல்கிறீங்க. கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு தொடர்பாடல் என்பது ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தின் ஊடாக நம்மளுக்கு விளங்க வைக்கின்றார். ஆகவே எப்படி ஒரு முகத்துக்கு நேராக ஒன்றை பேசிவிட்டு முதுகுக்கு பின் வேறு ஒன்றை பேசுகின்ற ஒரு இரட்டை வேடம், ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், அது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று என்பதனை திருவள்ளுவத்தின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது எப்படி ஒரு ஒரு மிக போலித்தனமான ஒரு முகம், ஒரு வஞ்சகமான சிரிப்பு, அது எல்லாமே இந்த சமூகத்தை மனிதர்களுக்கு இடையில இருக்கின்ற அந்த நம்பிக்கையை இவற்றையெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு நச்சு கிருமி என்பதுதான் இந்த புறங்கூறுகின்ற பழக்கம். ஆகவே அறத்தை அழித்துவிட்டு தீமைகளை செய்வதை விடவும் மிகவும் கொடியது எது என்று சொன்னால், ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி புறம் பேசி அவனுக்கான ஒரு தேவையற்ற கதையை கட்டிக்கொண்டு அப்படி இப்படி என்று சொல்லி அது அதன் பின்பு இரட்டை வேடுவம் போடுவது என்பது மிக மிக மிக கேவலமான ஒரு விஷயம். அறநழியை அல்லவை செய்தலின் தீதே புறநழியை பொய்த்து நகை என்பதனை, அப்படி இருக்கக்கூடாது என்பதை ஒரு கதையோடாக மிக அருமையா ரமேஷ் எடுத்து சொன்னார். மிக அருமை. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நான் பஞ்சாயத்து பேசுறேன்.
1: வணக்கம்.

0: வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
1: நன்றி. முதல்ல சங்கமித்ரானந்த தெய்வ குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மாச்சியம் தெரிவித்துக் கொண்டும்.
0: மிக்க நன்றி. அவர் கேட்டுட்டே இருக்கிறார்.
1: அவர் அவர் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் படித்தது, நாளைக்கு மறந்துவோம். அந்த பிள்ளை அவ்வளவு விஷயங்கள் பேச்சு பாருங்கோ, எங்க உணர்ந்து எங்க விட்டுருக்கான். யோகா இதழை பற்றி வல்வர் சொல்ல இல்ல, ஆனால் ஆனால் தவத்தை கூட தடுக்க வச்சிருக்கிறாரு.
0: நிச்சயமாக, நிச்சயமாக.
1: ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க பத்திரிகை சம்பளம் என்ன பணம் செய்யணும் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்ல, கேட்டு ஒன்றுக்க நல்லா இருந்தது.
0: நிச்சயமாக, ஒரு ரொம்ப சிறப்பு. மழலை மொழியிலே இந்த பெரியவர் விடயத்தை கேட்பது அருமை. சொல்லுங்க.
1: நினைச்சும் பாக்கல. அன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்கள் அரசியல் எடுத்துக்கொண்டே என்னத்த கீழ்த்தரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, அந்த காலகட்டத்துக்கு சங்கமித்ரா போன்ற பிள்ளைகள் வளர்ந்து விடமன்றது பாராட்டக்கூடிய விஷயம்.
0: நிச்சயமாக சொல்லுங்க.
1: வேண்டி சொல்லிக்கொண்டு நான் கிராமத்து வாழ்க்கையை இந்த இயக்கத்தை சொல்ல அங்க இருந்து கொண்டு கிராமத்து வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டு கவிதை சொன்ன ரவிபாலாக்கு வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: புறங்கூர் ஆமை, இதை நாங்கள் புராணியன்னு சொல்லுவோம். இங்க புராணி ஊறிக்கொண்டிருக்கோம்னு சொல்லுவோம். பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வல்வர் வல்வர் சொல்ல இல்ல, வல்வர் எச்சரிச்சவர். தீக்குணம் எச்சரிச்சவர். அப்ப நீங்க இப்ப கேக்குறீங்க, இன்ற காலகட்டத்துல புறங்கூறாம எந்த அளவுல இருக்குன்னு கேக்குறீங்க. நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது
0: இந்த இடத்துல. மன்னிக்கொண்டு குறுக்கிடுவதுக்கு, இப்ப வளர்ச்சி அடைந்திருக்கன்னு சொல்றீங்க, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை எப்படி அதிடம்
1: சொல்ல போறோம், சொல்ல போறோம். நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இன மத பாகுபாடின்றி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னா, இன்னும் வீரியமா தொடர்ந்து எப்படினு சொன்னா, நவீன வடிவத்துவம் போயிட்டு இருக்கிறோம். டிஜிட்டல் வடிவம் மூலம் நவீன, அது சொல்றது சமூக ஊடகங்கள் என்று சொல்லுவோம், வாட்ஸ்அப் என்று சொல்லுவோம், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லுவோம். இந்த செயலிகளுக்குள்ள ஒவ்வொரு குரூப்ஸ் உருவாக்கி ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கலைக்கிறது.
0: ஒழுங்க
1: வழிய அடிப்படைக்குள்ள தெருமுனையில எங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்குள்ள சந்தைக்கு அங்காலஞ்சாலையும் பார்த்துட்டு அப்படி இருந்த புறந்தூராம இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நவீனத்துவமா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு குரூப்பை உருவாக்கி ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களும் ஒரு குரூப்பை உருவாக்கி அந்த குரூப் ஊடாக அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது இனங்களை விட்டு, அதாவது மனித சமுதாயத்தை விட்டு என்றைக்கும் நீங்க முடியாது என்று ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன்.
0: பெரிய தளத்துல வளர்ந்து கொண்டிருக்குது. சரி சொல்லுங்க, வேற என்ன சொல்ல போறீங்க?
1: அப்ப வல்லுவனாட்டு எதுக்கு சொன்னா, நான் இப்ப கண்ணின்று கண்ணரை சொல்லின்னு சொல்ல இருக்க, முன்னின்று பின்னோக்கா சொல். ஒரு விஷயத்தை எங்களுக்கு மனசுல பட்ட நேத்திக்கு நேரம் சொல்ல வரும், அதுக்குரிய மன தைரியமும் அதுக்குரிய ஒரு ஒரு கட்சம் எங்களுக்கு வேற வரும். நாங்க சொல்ற சரியா இருந்தா அவர் சொல்றப்படியே சுட்டி காட்டலாம், நாங்களும் அவர்கிட்ட சுட்டி காட்டிடலாம். அப்ப எதிரே இப்ப முன்னுக்கு நின்று நாங்கள் எங்க விஷயங்களை முன்னுக்கு சொல்லி கொடுப்போம், விஷயம் முடிஞ்சது. அவர் சொல்லி போன அவர் சொல்லிப்பட்டு போனதுக்கு பிறகு சிவசேனா விஜய் கதை நினைக்கிறார், அந்த சமுதாயம் தான் இன்னைக்கு கூடிக்கொண்டு போகுது. இன்றைக்கு நவீனத்துவம் பெற்றிருக்கு, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வேற ஒரு ரூபத்துல ஒரு தொழில்நுட்ப விதத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுதான் வித்தியாசம். மற்றபடி இந்த வள்ளுவரை சரித்த அதே தீ குணம் இன்றைக்கு இன்னும் நல்ல வலிமை பெற்றிருக்கு என்று சொல்லி கொண்டு விடப்படுறேன்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக உணர்வு பூர்வமாக சொல்லி இருக்கிறீங்க. மிக்க
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அதுலயே அருமையான சொல்லாடல்கள் கூட இருக்குன்னு இல்லையா? இப்பொழுது ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ஃபிளிக்ட் என்றால் அதை கண்டிப்பா, அது ஏன் எதுக்கு என்பதை நேருக்கு நேர தைரியமா பேசுற அந்த துணிச்சல், அந்த நேர்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் மிக அருமையா சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு நேர்மையான விமர்சனம் என்பது எங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வேண்டப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த மறைமுகமான பேச்சு அவன் அப்படி சொல்லிச்சினும் இப்படி உங்களை சொல்லிச்சினும் அதையெல்லாம் கண்டிப்பா அழிவைத்தான் தருமே தவிர எந்த வளர்ச்சியையும் தரப்போறது இல்லை. ஆகவே இந்த மாதிரி நாங்கள் ஒரு நேர்மையான விமர்சனத்தை கடைபிடிப்பது எங்களுக்கு மிக வேண்டப்பட்ட ஒன்று. அதிலே கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்கு முன்னின்று பின்னோக்கா சொல், பின்னோக்கா சொல் என்றா பின் விளைவை பாராமல் புறம் பேசுதல், அதுதான். ஆகவே பின்னுக்கு என்ன வரப்போன்றது என்பதை யோசிக்காம அடிச்சு வாங்கிவிட வேண்டியா, அது மரணம் வந்தாலும் பரவாயில்ல எடுத்து விட வேண்டியதான். அந்த பொறுப்பற்ற ஒரு தன்மை கண்டிப்பா மனித சமூகத்துக்கு ஆகாது என்பதை, கண் என்று என்றால் நேர, கண்ணுக்கு நேர நின்று நீங்க சொல்லிட்டு போலாம் விமர்சிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அங்கால போய் அவன் அப்படி இவ அப்படி அண்டு அங்கே அப்படி இப்படி என்று ஆக காதல் பிரச்சனை மட்டும் இல்லை எத்தனையோ பிரச்சனைகளை புறம் பேசுவார்கள். ஆகவே அது மிக மிக தேவையற்ற ஒன்று என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார். அதிலே கண்ணின்று முன்னின்று, கண்ணின்று கண்ணுக்கு முன்னால முன்னின்று, அந்த மாதிரி அடுக்கு சொற்களை பயன்படுத்தி நச்சென்று தான் கூற வந்த விஷயத்தை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். எல்லாருமே ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மன்னிக்க வேண்டுகிறேன், அவ்வளவு நேர்கள் இருக்கிறீங்க, அடுத்த நேர் நம்மோடு, அதுக்காக நீங்க செல்ல வேண்டாம், அப்படியே இருந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
1: வணக்கம் ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
1: முதல்ல நான் வணங்குற தெய்வம் ஜோதி பாப்பனுக்கே உதவி செஞ்சது முருகன். இன்றைக்கு சங்கமித்ரா திருப்புரல் தூதர் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லி சென்றார். அந்த குழந்தையை நீங்களே சுட்டி காட்டினீங்க, அந்த குழந்தையை பெற்ற தாய் தகப்பன் என்ன தவம் செய்து நிற வேண்டும், அது உண்மைதான். தவம் செய்து பெற்ற பிள்ளைகள் தான் அவர், அவருடைய வாயிலிருந்து வந்தது ஜோதி. திருக்குறளையும் தமிழையும் தூதுவதற்கேற்ற துணையும் பரப்புரை செய்கிறேன் என்று. ஆமா, ஆகவே மெல்ல தமிழினி
0: இனித்து ஆகும். அடடா ரவிபாலான அழைப்புக்கு என்ன ஆச்சு? சரி, நாங்க இப்பொழுது தொடர்ந்து அடுத்த நேரோடு பேச போறோம், சற்று விரைவாக செல்ல போகின்றோம். அடுத்த நேர் நம்மோடு, வணக்கம்.
2: வணக்கம், நான் செல்வி கரைக்கிற, அப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன் செல்வி, மிக்க மகிழ்ச்சி நீங்க வந்ததுல. எனக்கு சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க?
2: புறம் கூறுறது ஒரு மனநோய் என்று சொல்லுவேன். அது அது ஏனென்றா இப்ப ஒருக்கா ஒரு தடவை பெட்டி காய்ச்சிட்டு அது விட போறது இல்ல.
0: நிச்சயமா
2: அது இன்னொரு ஆலைக்கும் அந்த நேருக்கு நேர கதைக்கிறதையே நம்பலாம். புறம் கூறுறது இங்க ஒரு தடவை போட்டு கொடுத்துட்டு அதை நல்ல பேர் வாங்குறேன்ற பேர்ல திடீர்னு ஒரு மேல அது இப்ப
0: கூடாம பேசிவிட்டு அங்கால போய் தவறாக இவர்கள் தான் அந்த மாதிரி சொல்வது வந்து அவ்வளவு மனிதம் அல்ல.
2: அது அது ஒரு மனநோய். அது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால நடக்கிற இப்ப அரசியலை பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மனநோயால ஒருத்தர போட்டு தாக்குறது அசிங்கமா நடக்கிற ஒரு வேற மாதிரி தான் இதுவும் நடக்குது.
0: சொல்ல
2: அது இப்ப கூட நடக்குது. அதுல ஜெனரேஷனை பாருங்க, படிச்ச ஜெனரேஷனை பாத்து நீங்கள்தானே, அது அந்த காலத்துலதான் மரங்களுக்கு ரோட்டுல நின்று கதைக்கிறது. ஆனா இந்த காலத்துல எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் மாற போறது இல்ல, இனி இனி வந்தாலும் மாற போறது இல்ல. அது அது இந்த ஆறவை படித்த இந்த மனிதருக்கு அது மாற எந்த ஜென்மத்துல வந்தாலும் மாற போறதே இல்ல. அடுத்தவன் அப்புறம் கூடுறது, கேவலமா பேசுறது, அது அதை அது தாங்களுக்கு ஏதோ நல்லது மாதிரி அதை செய்யறது, அதை நினைச்சா சிலவன அருதறுப்பா இருக்கு. அந்த மனிதரோட நாங்க இனிமேலும் ஒரு உறவை வச்சிருக்கலாமான்னு யோசிக்கிற அருதறுப்பான ஒரு செயல் என்ன அது?
0: கண்டிப்பா
2: அது ஒரு விதம் மனநோய், அது ஒரு மனநோய். அது
0: நேரடியாக பேச முடியாதவர்களை ஏற்கனவே நேர்கள் சொன்னது மாதிரி ஒரு எதிர்மறையாக இந்த மாதிரி விஷயங்களை பரப்புறது, ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் வச்சுக்கொண்டு அதன் மூலம் ஒருவருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது, அவன் அப்படியாம் இப்படியாம் அது அது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது,
2: அது இப்ப சோசியல் மீடியா வந்த ஜாஸ்தி ஆயிடுது. டெக்னாலஜி வந்த அப்புறம் இன்னும் ஜாஸ்தியானது. அது எவ்வளவு நான் இப்ப உங்களோட நேர நேரம் கதைக்கிறேன், கச்சு போடு, நான் அங்கால போய் கதைக்க முடியாது, கதைக்க கூடாது என்ன ஜோதி அப்படி இவே அப்படின்னு. அது சரியான தப்பான விஷயம். அது நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளும் அது கண்டினியூ பண்ணுங்கள் அது யோசிக்கிறதும் இல்ல, அது நல்லதா கெட்டதுன்னு அதை திங்க் பண்றதும் இல்ல மனுஷன். அது ஒரு மன உழைச்சல். அதனால அந்த இன்னொருத்தர் பாதிக்கப்படினது அது அதை விட பிரச்சனையில. இந்த சமுதாயம் எப்படி மாறுமன்றது, அது வேற மாறாது, மாற்றமும் முடியாது. ஒன்னு இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாம போனாதான் ஒன்று முடியுமே தவிர மற்றபடி மாறாது. என்ன பண்றதுன்னா டெக்னாலஜியே இருக்க கூடாதுன்ற மாதிரி.
0: மிக்க நன்றி செல்வி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி. நிச்சயமாக ஒரு மனித உறவுகளினுடைய அந்த ஆணி வேற பிடுங்கி எறிகிற, இப்போ ஆணி வேறே அந்த பரஸ்பர நம்பிக்கை இல்லையா, ஒவ்வொருவருக்கும் இடையில அந்த அந்த நம்பிக்கை என்ற அந்த ஆணி வேற சிதைக்கிற உறவுகளையும் நட்புகளையும் முற்றாக அழித்தெறியக்கூடிய ஒரு நச்சு அதுதான் இந்த புறம் பேசுறது. அது ஒருவரை சாகடிக்கக்கூடியது. அதுக்கு பின்பு உயிர் போன புறம் இருந்து அதை சேடடா என்னால் தான் இந்த மாதிரி செய்தார்களே அப்படி பேசுறது, அப்படி செய்கிறத விட்டுட்டு. ஆகவே திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இந்த குரல் பாக்கள் உண்மையிலேயே 10 குரல் பாக்கள் நாங்கள் அவசரம் அவசரமாக சொல்லிட்டு போகிறோம். அது இருக்கிற ஒவ்வொரு சொற்களுமே மிக அற்புதமானவை, மிக மிக அற்புதமான இந்த சொற்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து அந்த சொல் ஒவ்வொன்றுமே 7 சொற்கள் ஒவ்வொரு குரல் பாக்களுக்கு. அந்த 7 சொற்களை ஏன் புகுத்தி இருக்கிறார்? அந்த 7 சொற்களும் சாதாரணமானவை அல்ல. அதைத்தான் அவ்வை சொன்னார், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று சொல். அவ்வளவு ஆழமும் அகலமும் நிறைந்தவை அந்த சொற்கள் எல்லாம், பொருள் பொதிந்தவை. அதை தனித்தனியாக எடுத்து நாங்கள் பேசணும். அந்த சொல் ஒற்ற குரல் போதும். அந்த 7 சொற்களையும் ஏன் எதுக்கு அங்கே வச்சார் என்பதை பேசுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேயர், வணக்கம். இனிய வணக்கம் ரவிபாலா, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
3: இந்த உலகம் ஜோதி கைவசம் வைத்திருக்கும் ஆயுதம் இதுதான், புறநிலைகள், மகா நடிப்பு, முகப்பொழிவு, முகப்பொழிவு. கருவருக்கும் படு பயங்கர சாசனம் மனதில் இருக்கும். அத்தனையும் கொண்டு உலகம் ஆறறிவு மனிதன் அறம்பாடுவான். புறம் சேர்ப்பவை சேர்த்து கோர்த்து படுகுழி தரித்து சிதைத்து உருவளிக்கும் உலகம் இதுதான். அது பஞ்சாச்சரில் ஆதங்கப்பட்ட மாதிரி அதான் உண்மை. ஆமா, அந்த 180 குரல் ஜோதி அறநலி அல்லவை செய்தலின் தீவே புறநலி இப்பொய்த்து நகை. இதுல நாம் தமிழன் இந்த அழகையும் பாக்கலாம் ஜோதி. அறனும் புறனும் வெறும் வெறும் சொற்கள். ஆனால் வள்ளுவனார் இந்த 2 சொற்களையும் இந்த 7 சீர்ல சேர்த்து சொல்லியிருப்பது மிக அழகாக இருக்கிறது ஜோதி.
0: ஒரு ஒரு முரண் முரண் தன்மையா நயத்தை அவராக கொண்டு வந்து கொடுக்கிற விஷயத்தை வடிவா கொடுத்திருக்கிறார்.
3: அழகா கொடுத்திருக்கிறார். ஆனால் இதே தவிர ஜோதி ஐயனுக்கு கோபம் பெறும் என்பதை நான் இப்ப பாத்துறேன் ஜோதி. புறங்கூறி பொய்த்துயிர் வாடலில் சாதல் அரங்கூட்டுமாக்கம் பெறும்.
0: இந்த 10 குரல்களுக்குள்ளேயும் அவ்வளவுக்கு கோபம் வந்திருக்கின்றது அந்த பெருஞானிக்கு.
3: ஆமா ஆமா, அதே அதே கோபத்தோட ஜோதி இப்ப நீங்க எப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிசன்றதே சொல்லிட்டு
0: போயிருக்கேன்.
3: புறம்பலி கூறுவான் தன்பலி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்.
0: அதுக்கு நான் தயாராக இருக்க வேணும்.
3: உலகம் எப்படி இருந்தால் பஞ்சாச்சரம் சொன்ன மாதிரிதான், வடிவம் வேறெடுத்து இன்னும் பூர்வகமா இருக்குது. அதனால்தான் ஐயன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டான், புறன் புறாதீர்கள் என்று.
0: மிக்க நன்றி. அழைப்புக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் எங்களோடு, வணக்கம்.
4: வணக்கம், நான் பிரசோதகன் இருக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வார்த்தையில முடிக்கிறேன். குழந்தையின் தெய்வம் என்றால் அந்த குழந்தைகள் வந்து தெய்வம் போல, அவர்களை அதாலையும் வெல்ல முடியாது. என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மற்றது இப்ப உங்களுக்கே சரி. இப்ப நான் என்ன பத்தியே சொல்றேன். நான் வந்து இப்ப அன்பும் சரி கோபமும் சரி எல்லாம் பொது வழியிலேயே காட்டி போட்டு போவேன். பொது வழியிலேயே வந்து அது இந்த பிரதோஷங்கள் அந்த முக சிவராத்திரி முக்கியமான நாள்ல வந்து பொது வழி வானொலியே மன்னிப்பு கேட்டுட்டு போவேன். நான் கோவப்பட்டா கூட நான் அப்படித்தான் செய்து போட்டு போவேன். நான் இந்த மற்றது இப்ப நான் இந்த இதயத்துல தெய்வீகமா ஒரு கதையாட்டியும் அவர்களை பற்றி ஒரு ஆள் குறை சொன்னது, இப்படி தாங்கள் தான் அப்படி வந்து விட்ட தாங்கள் தான் அப்படியா முந்தியால் வளர்ச்சி இல்லைப்பான் வளர்ந்தா என்று சொன்னால் என்னால தாங்க முடியாமல் அதை ஒன்று அவைக்கு சொல்லி இருக்கிறேன். நான் என்ன கலைத்தாலும் ஞாபகம் வைத்திருப்பேன். ஒரு வெளி வெளி அவை அவை நல்ல நட்பாக பழகினோம். ஆனால் அவ்வளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு சொன்னதை என்னால் தாங்க முடியாது போச்சு. நான் சொன்னால் நீங்கள் நம்பி இறந்தாரெங்கோ உங்களோட புதசனம் எல்லாம் வெளியால போகுது என்று சொல்லி அந்த அவர்களுக்கு சொன்னேன். அந்த வார்த்தை மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் ஞாபகம் வைத்திருப்பேன். மற்றபடி வேறு யாரையும் பற்றி நான் தப்பா கதைக்கிறதோ ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அபலத்துக்கு எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் இந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இறைவன் பார்த்து கொண்டிருக்கார். இப்ப எனக்கு இன்னொரு
0: மனசக்தி ஒரு யார் யாரை நம்புகின்றீர்களோ அது இந்த பிரபஞ்சம்.
4: நான் நேற்று கூட சத்தியம் அம்மாட கதைத்தினான். இப்ப சிலாக்கள் என்னோட நாங்கள் நீ தனியா இருக்கிற நாங்கள் அம்மா மாதிரி என்று கூட சில பேர் என்னோட கலைச்சிருக்கிறோம். கலைச்சு போட்டு ஆனால் என்ன செய்ய என்று சொன்னால் அம்மா கேட்டு அம்மா மாதிரி என்று சொல்லி கலைச்சு போட்டு அவைய என்னால திருப்பி காயப்படுத்த முடியாது. ஆனால் நான் கதைக்காத கதைக்கு வாழ்வல் மூக்குவல் வச்சு இயற்றி கதைக்கிறேன். அம்மாவுக்கு சொன்னா நான் தொலைபேசி கதைக்கல ஒன்னாத்தான் நீ அம்மா மாதிரியோ என்று சொல்லி இப்படி பாராட்டி போட்டு இப்படி மூக்குவாழ்வல் போட்டு கதைக்கணும். அதனால என்ன நேர சொல்லட்டா இல்லாட்டி என்ன மாதிரி என்று சொல்ல அம்மா சொன்னா நீ ஒன்றுமே செய்ய அவையத செய்யறத அவையவே அனுபவிப்பினம் அது கர்மா.
0: நன்றி புருஷோத்தமா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமா ஆமா, அதுலயே ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ரவிபாலா ஒரு குரல் பாவை சொல்லி இருந்தார். அது இந்த 10 குரல்களுக்குள்ளயுமே அந்த புறம் கூறுதல் என்ற நச்சுக்கு அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு குரல்பா. அதை தெய்வப்புலவர் எப்படி இயற்றினார் யோசித்தார் என்று யோசிக்கிறேன். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். மிக அருமை இல்லையா? பொய்த்து என்றால் வஞ்சனையோடு. ஆகவே மற்றவர்களை புறம் சொல்றது போகவிட்டு அல்லது அங்கால போய் அவர்களை பற்றி பேசுவது அந்த மாதிரி வஞ்சகமாக நடந்து உயிர் வாழ்றதை விட இறந்து போதல் சிறப்பு என்பதை திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு ஒருவரை இறந்து போங்கள் என்று அவர் சொல்லுற அளவுக்கு அங்கே அவருக்கு ஒரு அறச்சீற்றம் வருகின்றது என்று சொன்னால் துறவி முனிவர் அந்த மாதிரி பார்த்தால் கண்டிப்பா அந்த அறச்சீற்றம் எப்படி சொல்கிறார், அறநூல்கள் போற்றும் நன்மையை ஒருவனுக்கு தரும் என்று சொல்கிறார். அந்த இறந்து போதல், ஆகவே இறந்து போங்கள் என்பதனை அவ்வளவுக்கு கோபக்கனல் வருகின்றது திருவள்ளுவருக்கு. மற்றவர்களை வீழச் செய்து அந்த வீழ்ச்சியில் ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அறத்தோடு உயிரை மாய்ப்பது உயிரை துறப்பது மேலானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது மற்றவர்களுடைய வீழ்ச்சியிலே வாழ நினைக்கின்ற மானமற்ற அந்த வாழ்க்கையை விட அறத்தோடு நாங்கள் உயிர் துறப்பது மேலானது என்பதனை ஒரு சுயநலத்திற்காக கோல் சொல்லுதல் மற்றவர்களுக்கு அதெல்லாம் நல்லதில்லை என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே புறம் கூறுதல் என்ற அந்த கொடூரம் கொடூரத்தை கடுமையாக சாடியிருக்கின்ற ஒரு குரல்பா தான் இந்த அறத்தோடு நீங்கள் இறந்து போகிறதே மேல் அப்படி இருக்கிறத விட என்பதனை சொல்கிறார். இப்பொழுது எங்களோடு கீதா அம்மா இணைகின்றார், அவரோடு பேச போகின்றோம். வணக்கம் கீதா அம்மா.
5: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது தென்றலாக கவிதையிலே காதல் கொண்டு வந்தீங்க, இப்பொழுது கனேடிய பனிப்பாறையில் மோத போன்றது தமிழ்நாட்டு புயல் சொல்லுங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பா. அருமையான அருமையான தலைப்பமா புறங்கூறாமே. இன்றைய நீங்கள் கேட்டு அதை கேட்டிருக்கிற அந்த கொஸ்டினே நன்றா இருக்கிறது. இன்றைய நவீன உலகிலும் அது இருக்கிறதா கொஸ்டின் மார்க்? கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. இன்று தொழில்நுட்பம் வளர்ச்சி போல இந்த புறங்கூறுதல் வளர்ந்து கொண்டே உச்சாணி வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை, கண்டிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.
0: உங்களுடைய நிறுத்தி இன்னொரு கேள்வி, அடுத்த தலைமுறையிடம் இந்த பழக்கம் இருக்கும் என்று நினைக்கிறீங்களா?
5: இப்பொழுது அது இருக்கம், அது வந்து அறவே ஒழிந்து போகாது. நாம் அறவே ஒழிந்து போகாது, ஆனால் இருக்கும் படிப்படியாக பிற்காலத்தில் அது வந்து குறைந்து விடுமா என்று தெரியவில்லை. இந்த புறங்குறுதல் வந்து அடியோடு வந்து என்னுடைய கருத்திலே நான் பார்க்கும் பொழுது நின்று விடாது, விடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் முன் புறங்குறுதல் என்பது நாவின் வேலை என்று நாம் சொல்வதை விட இன்று நாம் நாணத்தை விற்று வாங்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு சொல்லாக இந்த புறங்குறுதல் மாறிவிட்டது. அப்படி என்றுதான் ஒரு மனிதன் எடுத்து புறங்கூறுகின்ற மனிதன் ஒவ்வொருவனும் தன் நாணத்தை விற்று வாங்கக்கூடிய வாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வேதனை என்றுதான் நான் சொல்லுகிறேன். எனவே நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார், முகத்துக்கு முன்னால் உண்மையையும் முதுகுக்கு பின்னால் மௌனத்தையும் பேசுவோம் என்று இந்த நமக்கு இந்த புறங்கூறாமையிலே அழகாக சொல்கிறார். காலம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நாக்கு மட்டும் மாறாமல் பழைய பழக்கத்தையே தொடர்ந்து கொண்டு வருகிறது. அன்று நாக்கு செய்த அதே பாவத்தை, அதே தீமையான செயலை இன்று ஒரு விரல் தொட்டாலே போதும், வாட்ஸ்அப் என்ற அந்த செய்தி மூலம் உலகம் எல்லாம் என்று சென்று விடுகிறது. பல வடிவங்களிலே அது செல்கிறது, குடும்பத்திலே செல்கிறது, நண்பர்களுக்கிடையே செய்கிறது, வேலை செய்கிற இடத்திலே பல குழப்பங்களையும் பல பிரச்சனைகளையும் பல பிரிவுகளையும் அது அதுதான் முதலே சொன்னேன், அது எதிரில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறோம். ஆனால் இந்த புறங்கூறுதல் ஓ என்று உச்சாணி வேகத்தில் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. போன் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, இன்டர்நெட், வாட்ஸ்அப் என்று புறங்கூறுதலுக்கு அன்று நாக்குதான் பயன்பட்டது, இன்று கருவி மாறி இருக்கிறது. அன்று நாக்கு, இன்று இப்படிப்பட்ட கருவிகள் மாறி இருக்கிறது. அன்று பெரிய திண்ணைகளில் போய் உட்கார்ந்து புறம் பேசுவார்கள், ஆனால் இன்று ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி புறங்கூறுகிறார்கள். அன்று வாய்மொழியிலே நாக்கிலே பேசினார்கள், இன்று வாய்ஸ் மெசேஜிலே புறங்கூறி தள்ளி பிரிவினையை உண்டு பண்ணுகிறார்கள். நான் சுருக்கமாக இரண்டு குரலை மட்டும் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். முதலில் ஏழாவது குரல், பக சொல்லி கேளிரை பிரிப்பார், நக சொல்லி நட்பாடர் தேற்றாதவர். அன்பாக பேசி உறவை வளர்க்க தெரியாதவர்கள் புறங்கூறி பேசியே உறவுகளை பிரித்து விடுவார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், இரண்டு சகோதரர், ஒரு புள்ளிதான் குடும்பத்துக்குள்ளே ஒரு புள்ளி விழுந்திருக்கும், ஆனால் இடையிலே மூன்றாவது மனிதன் உள்ளே சென்று அந்த புள்ளியை கோடு இழுத்து பல கோணங்களில் அந்த கோடுகளை வரைந்து பிரித்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பிரிவுகள், துன்பங்கள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் கோட்டு வாசல் வரைக்கும் கொண்டு நிறுத்தி விடுவான். இதுதான் புறங்குற ஒரு அவமான செயல். இதை வந்து மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொல்ற, அன்பாக பேசி நீ உறவை வளர்க்க தெரியாதவர்கள் புறங்கூறி பேசி பேசி உறவுகளை பிரித்து விடுவார்கள் என்று அந்த ஏழாவது திருக்குறளை சொல்கிறார். நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் சிலர் சொல்லுவாங்க, ஏன் உன் வீட்டுல பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன், நான் வாரேனும் மூணாவது மனுஷன் உள்ள வந்துருவான். என்னவென்றால், இதனுடைய முதல் முக்கிய கருத்தாக நான் எதை சொல்ல வேண்டும் என்றால், ஜோதியம்மா, ரெண்டு பேரை சேர்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை பிரிப்பு மட்டும் வைத்து விடாதே என்று இந்த திருக்குறளில் முக்கிய கருத்தாக நான் சொல்கிறேன். நீ உன்னை பிரிந்திருக்கிறவர்களை சேர்த்து வைக்க முடியாமல் இருந்தாலும் சேர்ந்திருக்கிறவர்களை பிரித்து வைக்காதே என்று இந்த குரல் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அடுத்ததாக 10வது குரலை மட்டும் நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பிற்பின் சீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அடுத்தவர் குறையை துருவி துருவி துருவி துருவி துருவி கூர்ந்து கவனிக்கிறோமே, அது போல நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது, என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அதை நாம் பார்த்து முதலில் அதை திருத்தி கொண்டால் துன்பம் இல்லை, தீமை இல்லை, யாருக்கும் எந்த வித கேடும் இல்லை. ஒரு பழமொழி அழகாக சொல்வார்கள், அடுத்தவர் கண்ணில் இருக்கும் தூசியை பார்க்க பூத கண்ணாடி கொண்டு அலைவார்களா, நம்முடைய கண்ணில் இருக்கும் தூசிக்கு இதுவரைக்கும் கண்ணாடியே கண்டுபிடிக்கவில்லையா ஜோதியம்மா, அடுத்தவர் கண்ணில் இருக்கிற தூசி பார்த்து அடுத்தவர் கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்க பூத கண்ணாடி கொண்டு திரிவாங்க, நம்முடைய கண்ணில் இருக்கிற தூசிக்கு அவங்க கண்ணாடியே கண்டுபிடிக்கலன்னு அவங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆகவே இன்னும் ஒரு சிறு ஒரு உதாரணத்தை சொல்லி கொண்டு நிறைவு செய்கிறேன். ஒரு பைபிள் வசனம் இருக்க, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அழகான அருமையான வசனம் சொல்லுது, திருவு அழகா அந்த பைபிள்ல சொல்லுது அம்மா என்னன்னா, அவன் தன்னிட்ட ஒரு தன்னிட்ட பெரிய உத்தரவு இருக்கும், அத அவன் அத தீக்கிறதுக்கு வழி பார்க்காம அவன் பிறனுடைய கண்ணில ஒரு சின்ன துரும்பு இருக்குமா, அத போய் துருவி துருவி வந்துட்ட துரும்பு இருக்கு துரும்பு இருக்கு அத போய் துருவிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம், முதல்ல அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு குறைய பார்க்க முன்னால நம்மள ஒரு முறை கண்ணாடியில போய் நின்று பார்த்து நம்மள்கிட்ட என்ன குறை இருக்கு அதை நம்ம சரி, ஒவ்வொருவரும் அவரவருடைய குறையை சரி செய்தாலே போதுமே, போதும் கண்டிப்பாக. அதனால பிறருடைய குறையை தேடும் நாக்கை விட தன்னுடைய குறையை தேடும் மனமே உயர்ந்தது என்று இந்த குரலில் அழகாக நமக்கு உணர்த்துகிறது.
0: சொல்ல ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிட்டு மற்றும் அதாவது தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று சொல்லி அந்த குரல் பா மாதிரி பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்ற இன்னொரு குரல்பா அதோடு ஒத்துப்போகக்கூடிய வகையிலே மற்றவர்களுடைய பழியை புறம் பேசி தூற்றி திரிவார்கள் இல்லையா, அவர்கள் தங்களுடைய சொந்த குற்றங்களை மற்றவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதை எங்கேயாவது வெளிப்படுத்தி விடுவார்கள் என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை, ஆனால் மற்றவர்களை பற்றியே சொல்லிக் கொண்டு திரிவார்கள், தன்னிடம் இருக்கின்ற தன் குற்றம் காண்கிற அதை காண வேண்டும் அதை செய்ய மாட்டார்கள். ஆகவே அந்த சமூக நீதி என்பதை அதிலே பிறன் பழி தன் பழி ரெண்டு சொற்கள் ஒரு மாறுபட்ட வினை எதிர்வினையை மிகச் சிறப்பாக அவர் காட்டியிருக்கிறார். இங்கே பிறன் பழி தன் பழி என்ற ரெண்டு சொற்களை வைத்துக் கொண்டு மிக அருமை கீதா அம்மா. ஆமா
5: அப்படி தன்னுடைய குறையை பார்க்காமல் அடுத்தவனுடைய குறையை பார்க்கிறவன் மாயக்காரன், அவனுக்கு பெயர் மாயக்காரன் என்றுதான் இந்த உலகத்திலே கொடுக்க வேண்டும் நாம் பெயர். ஏனென்றால் நல்லவனாயிருந்தால் அவன் தன்னுடைய மாயக்காரர்கள் தான் அப்படி செய்வார்கள், மாய் மாலமாக தான் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டு அடுத்தவர்களே குறை செய்து கொண்டிருக்கிறார் மாய்க்காலம் மாய்ஜாலக்காரர்கள்.
0: இப்பொழுது ஒருவர் யாராவது ஒருவர் இருக்கிறார், அது எங்க வீட்டிலயோ அல்லது வெளியோ வேலைகளிலேயோ எங்க என்றாலும் ஒருவர் இருக்கிறாருன்னு அவரையே போட்டு போட்டு எல்லாரும் தாக்கி கொண்டு இருக்க வந்து அவ்வளவுக்கு சிறப்பு இல்லை இல்லையா. ஆகவே அந்த கூறுபவர்கள் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உணர்வது இல்லை, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் வாழ்வியலிலே இருக்கின்றது. மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு, மிக அருமையாக அந்த குரல் பாக்களை எடுத்து வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் கீதாம்மா.
5: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது நாங்க தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனி
0: வணக்கம், இதையும் சொல்லுங்க.
1: என்னடா இந்த பிரகுரல் வந்து ஒரு பணக்காரனா இருந்து நீங்க ஏழையா போனீங்கள் என்றால் அதுல இருந்து முன்னேறி வந்து நீங்க திருப்பி காசுக்காரனா வந்தீங்கள் என்றால் இது எவ்வளவு பாட்டுதான் கொடிச்சிருவேன். இது இந்த வாழ்க்கையில நடந்தது எங்களோட குடும்பத்தை எவ்வளவோ அதே நேரம் ஒரு ஏழையா இருந்து நீங்க பணக்காரர்கள வந்தாலுமே அதிலேயே பொறாம படுவிடம் கொள்ளுவிடம் எல்லாரும் கண்ட பாட்டுக்கு உங்களை அந்த குடும்பத்தை பற்றி கூடாமல் காய்ச்சி கொண்டே இருப்பினும் நான் வாழ்க்கையில பார்த்தேன். இந்த வாழ்க்கையில நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நான் கண்ணால பார்த்து கொண்டே இருக்க ஒரே ஒரு ஆள், எட்டு பிள்ளைகளோட பிறந்து சரியான கஷ்டப்பட்டவரால் மொண்டியில் ஒரு பிசினஸ்ல இருக்கிறார். என்னுடைய அப்பா அம்மா செத்த வீட்டுக்கு பிளெயின்ல வந்தவர் அன்றைக்கு அன்னைக்கு வருத்தம் வருத்தம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அதை பாக்கிறதுக்கு ஹெலிகாப்டர்ல வந்த ஒரு இலங்கை தமிழர். ஓ அப்பதான் பார்த்தது நான் பெருமாப்பட்டேன். அவருக்கு பேர் நான் சொல்ல விரும்பியில அந்த கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். ஹெலிகாப்டர்ல வர்றதுக்கு அந்த கஷ்டப்பட்ட ஒருத்த முன்னேறினால் அவரை பற்றி நாங்கள் புகழ்ந்துதான் சொல்லணுமே தவிர அவற்ற குடும்பத்தை பற்றி நான் குறைச்சி சொல்லக்கூடாது. கடுக்கு முழுக்க வளர்ந்து ஒரு ஆள்.
0: கண்டிப்பா
1: அதே மாதிரி எந்த குடும்பம் எந்த குடும்பமும் அவற்ற கடுக்கு முன்னுக்கு வளர்ந்து ஆனா அவற்ற முன்னேற்றத்தை பார்க்கல. ஹெலிகாப்டர்ல ஒரு தமிழன் வந்து இறங்கிக்கல, அதன் களியங்காடு எந்த ஊர் வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கி இந்திய அண்ணியை பார்த்து போறால் அவர் நன்றி.
0: மிக்க நன்றி, மிக அருமை. ஆமாம், பல விடயங்கள் உங்களுக்கும் சொல்றதுக்கு இருக்கு. என்னன்னா இது அன்றாட வாழ்வியலோடு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எல்லாருக்குள்ளேயும் அதிகமாக இந்த பழக்கம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம். இப்பொழுது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி புறம் பேசுபவர்கள் மற்றவர்களை பற்றி வால் வச்சு தலை வச்சு அந்த மாதிரி பேசி கொண்டிருப்பவர்களுக்கு அதுதான் வேலையாக இருக்கும். ஆகவே அப்படியானவர்களை இந்த அவர் சொன்னார் தானே, இருக்கிறதை விட இருந்து போங்கள் என்று சொல்லி. அதே மாதிரி தான் இன்னொரு காரசாரமான இன்னொரு குரல் சொல்கிறார், அவர்கள் இந்த பூமிக்கு நிலமகளுக்கு அவர்கள் பெரும் பாரம் பெரும் சுமை, அவர்களை இந்த நிலமகள் இன்னும் பொறுமையோடு தாங்கி கொண்டிருக்கிறாள் பாருங்க. ஆகவே உலகம் பொறுமையின் உருவமாக இருப்பதால் மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி மனிதர்களை இந்த உலகம் தாங்கி கொண்டிருக்கின்றது என்பதனை சொல்கிறார். அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பதனை அது அதிலே நிலமக்களை ஒப்பிட்டார் பாருங்க. ஆகவே இந்த பூமிக்கு பாரமாக நாங்கள் வாழாமல் பயனுள்ள சொற்களை பேசி சமூகத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதனை இந்த அற்புதமான ஒரு தலைப்பு, ஆன்மாவை புனிதப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் நிச்சயமாக இந்த பூமி தாயதை நினைத்து இவர்களை எல்லாம் பொறுமையோடு சுமக்கிறாளோ என்று சொல்லி திருவள்ளுவர் நொந்திருக்கிறார். ஏனென்றால் மிக புண்மையான சொற்கள். அவர் என்ன சொல்கிறார், அறம் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை என்பதை. இவ்வளவு அற்புதமான சொல்லாடல் சொல்லாட்சி அங்கே, அறன் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை என்று. புன்சொல் மிக இழிவான சொற்கள், மிக பேசிக்கான வேர்ட்ஸ். அந்த மாதிரி கதைப்பவர்கள் எப்படி கதைக்கிறார்கள் பின்பு பார்த்தா வேறு மாதிரி, அந்த அவரை பற்றி சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டு அங்கே போய் நோ நோ நோ அதை மாதிரி செய்யாதீங்க. கண்டிப்பாக அதுதான் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பீப்புளாக நாம் இருக்கக்கூடாது. அதில் வந்து அதாவது இரட்டை வேடம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதை அது இந்த பூமிக்கு அப்படியானவர்கள் மிகப்பெரிய பாரமாக தெய்வ புலவர் சொல்கிறார். ஆகவே அடுத்த நேயர் என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி, நான் மகன் உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
0: இனிய காலை வணக்கம். சற்று விரைவாக செல்வோம், உங்களுடைய வருகைக்கு மிக நன்றி. சொல்லுங்க மதன்.
6: என்ன பொறுத்ததுல புறம் கூறாமை அதை அழிக்க அதை ஒழிக்க முடிக்கலாது என்றால் அது ஒரு வருத்தம் என்றால் அது என்ன செய்வது என்று சொன்னால் அவர்களால் செய்ய முடியாததை மற்றொருவர் சாதிக்கும் போது சாதனையாக அதை செய்யும் போது அதை பார்த்து மனம் தாழாமத்தான் அந்த புறம் கூறுகின்றார். அது ஒரு நோய் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களால் அவர்கள் புறம் கூறுவது என்பது அவர்களுடைய இயலாமை. அப்ப அவர்கள் தங்களால் செய்ய முடியாது என்றதை மற்றவர்கள் செய்யும் போது அதை அவர் சொல்லி காட்டுகின்றார்கள். அது இல்ல அவர்களுக்குள் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு ஆதங்கம் என்றால் அவர்களால் செய்ய முடியாது அந்த விஷயத்தை. அதை செய்ய இணைத்தாலும் அது அவர்களுக்கு சரிப்பட்டு விடாது என்றால் அவர்களுடைய மனம் நல்ல நிலையில் இல்லை. தவம் இருப்பது போல நல்ல மனதில் இருந்தால் தான் தவம் இருக்கலாம். பயனை அறுவடை செய்கிறேன் சொன்னால் அந்த தவம் குலையாமல் அப்படியே தொடர்ந்து இருக்க வேண்டும். தொடர்ந்து இருந்தால் தான் அதை அடையலாம். அப்ப அந்த மனநிலைமை அவர்களுக்கு இல்லை. இடையில் வந்து இடையிலே போறன்றபடியே அந்த புறம் கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதை ஒன்றுமே செய்ய முடியாது ஜோதி.
0: ஆகவே சிறப்பு மிக்க நன்றி மதன்.
6: நன்றி, வணக்கம்.
0: இவ்வளவு நேரம் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது. எப்பொழுது பேசினாலும் எங்கேயே பேசினாலும் எந்த அரங்கில பேசினாலும் ஒரு காரசாரமான ஒரு விடயம்தான் நிச்சயமாக. என்று சொன்னால் இது பலருடைய வாழ்க்கையையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை சிலர் யோசிப்பதில்லை, அவையோடைய அவற்று சொல்லுவதும் அல்லது வெவ்வேறு விடயங்களை பற்றி புறம் பேசுவது, எத்தனையோ விடயங்கள் இருக்குது தானே வாழ்க்கையில். ஆகவே அவற்றை பற்றி எல்லாம் பேசுவது முற்றிலுமே தவிர்க்கப்பட வேண்டியது கண்டிப்பாக இந்த புறம் பேசுகிற பழக்கம். ஆகவே முகத்துக்கு நேர நேர்மையாக பேசுவது, தன்னுடைய சுய லாபத்துக்காக பேசுவது, பின்பு முதுகுக்கு பின்னால் பேடாக பேசுறது வந்து அவ்வளவுக்கு நல்லதில்லை. ஆகவே ஒரு எப்பொழுதுமே ஒரு தூய்மையான ஒரு தொடர்பாடலை கண்டிப்பாக நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கின்றதை நாங்கள் எல்லாரும் கடைப்பிடித்தா கண்டிப்பாக இந்த எல்லாருக்குள்ளேயும் மனஸ்தாபம் ஒன்று வராது இல்லையா? உறவுகளை உடைக்கின்ற ஒரு நச்சு கிருமி தான் இந்த புறங்கூறுதல். மற்றவர்களுடைய குறைகளை தேடி அவர்கள் அப்படி சொன்னாங்க, இப்படி செய்தார்கள், அப்படியெல்லாம் இருக்காமல் கண்டிப்பாக நம்மளை நாங்கள் அப்படி செய்கின்றோமா, ஏன் மற்றவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று சொல்றதை விட்டுட்டு நம்மளை நாம சுயபரிசோதனை. அந்த சுயபரிசோதனை என்பது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். எவ்வளவுக்கு நாங்கள் எங்களை சுயபரிசோதனை செய்கின்றோமா, நம்ம என்ன தவறு இழைக்கின்றோம் என்கிற பொழுது அது எல்லாருக்கும் தான் கண்டிப்பா. ஏன்னா மனிதர்கள் ஏதோ ஒரு விடயத்துல சற்று பலவீனமாகவும் இருப்பார்கள், பலமானவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த சுயபரிசோதனை என்பது நிச்சயமாக எங்களை முன்னேற்றி எங்களால் இந்த சமூகம் முன்னேறும். ஆகவே ஒரு ஆரோக்கியமான சமூகம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சுய பரிசோதனை என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு அந்த சுய ஆய்வு செய்தல் என்பது எங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாங்கள் திருத்திக் கொள்றதுக்கு ஏதுவாக இருக்கும். எல்லாருக்குமே மிக பொருத்தம், எல்லாருக்கும் தான் நிச்சயமாக. ஆகவே இந்த புறம், அதாவது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கே தீது உண்டோ பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு என்பதனை சொல்கின்ற மிக அருமை, மிக அருமையா எல்லாருமே பேசியிருக்கிறீங்க. மிகுந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. கண்டிப்பாக கண்டிப்பாக மிக அருமை, மிக அருமை. அதிலே திருவள்ளுவருக்கு நிறைய கோபம் வந்திருக்கின்ற குரல் பாக்கள், அற்புதமான குரல் பாக்களை கூட பேசியிருந்தோம். ஆகவே கடைப்பிடிப்போம் நல்ல நல்ல விடயங்களை. இந்த குரல் பாக்கில் பேசினதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆகவே நாங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்பொழுது மனிதர்களுக்குள்ள மட்டுமல்ல, ஒரு இப்போ ஒரு அமைப்புகள் இருக்கின்றன, நிறுவனங்கள் இருக்கின்றன, குழுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் போட்டு தாக்குவது என்பது மிக பேடான ஒரு வேலை. ஆகவே அந்த குழுக்களையோ நிறுவனங்களையோ அமைப்புகளினுடைய அமைதியை குலைக்கும் வகையிலே மிக அவதூறு பேசுகின்ற அந்த கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து செல்கின்றதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த தெய்வ புலவனின் வழியில் நிற்கின்ற இந்த குரல் பாக்கள் நமக்கு அந்த மாதிரி செய்யாதீர்கள். ஒரு கண்டிப்பா ஒவ்வொன்றையும் பாதிக்கக்கூடும் என்பதை திருவள்ளுவர் சொல்கிறது, அதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே மிக்க மிக்க நன்றி எல்லாருக்கும். இனிய சொற்களை பேசுங்க, அது தான் எப்பொழுதுமே நட்பை வளர்க்கும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காயை கவர்ந்தற்று என்று சொல்லி இன்சொல் பேசும் அதிகாரத்திலே அவர் மிக அருமையாக சொன்னார். ஆகவே நல்ல இனிமையான சொற்கள் இருக்கின்றன. இருக்க இருக்க நாம் எதுக்காக போய் தகாத வார்த்தைகளை பேச வேண்டும்? ஆகவே இனிய சொற்களை, இனிமையான சொற்களை நாங்கள் எடுத்து பேசுவோம். ஆகவே அது மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லேன். அறம்பெருகும், நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்புகள் சேரும், அது பல வழிகளிலும் சேரும், அந்த மன அமைதியிலிருந்து எத்தனையோ நமக்கு சேரும். ஆகவே நாங்கள் இனியவற்றை பேசுவோமாக இருந்தால் நம்மளுக்கு மட்டுமல்ல நம்மை சூழ உள்ளவர்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய வழிவகைகளை எல்லாரும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. திருவள்ளுவத்தை பேசுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு இடம் கிடைத்ததுக்கும் நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். இன்னொரு பொழுதிலே நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு அதிகாரத்தோடு சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். தொடர்ந்து நீங்கள் சீமா தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்க போன்றீர்கள். அங்கே கலை ரூபன் உங்களுக்காக காத்திருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். வணக்கம்.
7: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
8: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதிதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
9: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
10: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
4: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talenta academy.ca.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
8: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
14: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
15: Music Connects.
14: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன், பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
16: அப்படின்ற

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradesh Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradesh Selvam, 416-268-0155, 416-268-0155. நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jeeva Jewelers.
7: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0 பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: சிறிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
3: 416-746-27.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 4162 4462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
8: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
9: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
8: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
4: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
4: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
4: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
4: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
4: உத்தரவாதம் வழங்கப்படும்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talenta academy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசின
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda, Pradhi Selvam, thanks.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. பாவித்த தரமான வாகனங்கள் பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 48 வலி அறிதல் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள்.

கொடியே பவள கொடியே, குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்க.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சன் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
4: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
4: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
4: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
4: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
4: உத்தரவாதம் வழங்கப்படும்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
9: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
8: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27-இல், 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
11: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
12: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
13: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
14: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
15: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
16: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
17: வொர்க்கிங் ஃபார் யூ.
16: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
17: Working for you.
18: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
19: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
20: மியூசிக் கனெக்ட்ஸ்
19: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா
21: விஸ்வநாதன்.
19: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ. முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்மா தமிழேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று அக்டோபர் மாதம் 4 திகதி, ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மணித்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவிருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சில மருந்தகங்கள் பயன்படுத்தி அல்லது அவற்றின் போர்வையில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தேஜஸ் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் விமானப்படையின் செயல்திறனை பாதிக்கும் என இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். அல்பர்டா பிரிவினைவாத இயக்கத்துடன் அமெரிக்க குடியரசுக் கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து செயற்பட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோமாலியாவில் இஸ்ரேல் எந்தவொரு இராணுவ பிரசனத்தையும் ஏற்படுத்துவதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்கப் போவதில்லை என சோமாலிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
1: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 21 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 15 பாகையிலும் வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சியமட்டமலை எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை திரைப்படம், அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் திரைப்படம், அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காட்டில் ஒரு குருவி வந்து ஒரு மரத்தில் இருந்து, அதனுடைய பழக்கம் ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதுல அது நல்ல பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்குமா. அப்படி ஒரு நாள் பாடல் பாடும் பொழுது அதனுடைய ஒரு வரியை அது மறந்து போய் அந்த பாடல் சரியாக அமையவில்லையா. ஆனால் அதை பார்த்து அங்கிருந்த எல்லா விலங்குகளுமே எந்த ஒரு குறையுமே சொல்லவில்லையா. ஆனால் அங்கிருந்த ஒரு காக்கா மட்டும், இதென்ன பாட்டு பாடுகிறாய், உன்னுடைய பாட்டு சரியாகவே இல்லையேன்னு சொல்லி அது ஒரு கிண்டலாக சொல்லிச்சான். உனக்கு பாடவே தெரியாதுன்ற கிண்டலாக சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த குருவி வந்து அந்த நாள் இரவு பொழுது வரைக்குமே ஜோசித்து கொண்டே இருந்தது. அது என்ன ஜோசித்திருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, இந்த கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு பாடல் மட்டும் வேண்டுமென்றாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: அழகிய மாலை பொழுதில் சியமாட்டா மலேஸ்டீன் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் வீதி எப்படி நல்லமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த காபரோல வந்து நிக்கிறேன். காபரோ குப்ப இனித்தான் தெரியும் என்ன நடக்க போகுது.
0: பயத்தோட இருக்கிறீங்க போல இருக்கு, அப்படியா? கொஞ்சம் பயத்தோட இருக்கிறீங்களா?
1: காக்கத்துக்கு பாட தெரியாதானே, பொறாமையில கூற சொல்லி இருக்கும் சில மனிதர் மாதிரி பொறாமையில அந்த குருவியின் பாட்டை கூற சொல்லி இருக்கும். ஏதாவது துப்புரவாய்வருக்கு பாட தெரியாது அனைக்காகத்துக்கு
0: பொறாமையில
1: குறை சொல்லுது.
0: ஆமா,
1: திருப்பி இல்லாது நல்லாமா
0: பார்ப்போம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் கிரிஷ், பென்னி டயால் மற்றும் ஸ்ருதி காஷன் குரலில்.

0: என்ன யோசினே?
1: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
0: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
2: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜ், நான் மதன் கலக்கின்றேன்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நல்ல மாதிரி இருக்கோம். உங்களுக்கு அருமையான இனிய மாலை வணக்கங்கள் உரித்தாட்டும்.
4: உங்களுக்கு மாலை நேர வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் இன்றைக்கு என்னமோ ஏதோ அந்த பாட்டை கேட்போம். என்ன அதுக்கு குருவி என்னன்னு சொன்னால், குருவிக்கு மியூசிக் கண்டா சரியான உயிர். அப்ப இன்னும் இன்பொருவன் ஆகணும், இன்னும் நல்லா படிக்க வேணும் என்று சொல்லி குருவிக்கு சரியான விருப்பம். ஆனால் அதுக்கு அப்பா அம்மாவே சொல்ற இல்ல, நீ இதுல இருந்து சும்மா பத்துல இருந்து இப்படியே பாட்டு படிச்சுருக்கிறான்னு சொல்லி அப்ப அப்ப படிச்சுட்டு கேட்க காலத்துக்கும் தெரியும். காலத்துக்கு அவருக்கு அந்த ஒரு நல்ல வேலை செய்யக்க சில பேர் அப்படித்தான் குழப்பரா தானே. அப்ப அது காலத்துக்கு அது வேற மியூசிக் படிக்க விருப்பம் அவருக்கு ஒரு இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் என்னென்றால் அந்த அதுல ஒரு மியூசிக் ஒரு அகாடமி ஒன்று வரப்போகுது அந்த காட்டுக்கு பக்கத்துல. அப்ப அதுல அவர்கள் வந்து அந்த அந்த மரம் நம்ம அந்த இதுல வெட்டுவார்கள், அந்த காட்டை கொஞ்சம் அழிப்பார்கள். அப்ப அழி கேட்க என்ன செய்யும் என்று சொன்னால், குருவிக்கு அதான் அதை யோசிச்சு அந்த ஒரு வரிய தவற விட்டதா அப்ப குருவி இணைக்கும் தான் இப்படி போய் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் அந்த மியூசிக்கை கட்டி இன்னும் கொஞ்சம் கூட படிச்சு கொஞ்சம் இதாக வரல அவனுக்கு தான் இப்படி நடந்தது. அப்ப அதோட யோசிக்கும் இந்த காடுகள் வெட்டி வெட்டி திரும்ப எது நடக்குது இரண்டு குறிய கவலையில இருந்தாலும் தட்டு தலைமுறை படிக்கும் இந்த பாட்டு.
4: அதனால இந்த பாடல் வந்திருக்கு கோ திரைப்படத்திலிருந்து. நல்லது, நல்ல கதை. உங்களுடைய பாடல் வரும் கேட்டு மகனுங்க, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. இந்த பாடல் வந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் கார்கேயினுடைய வரிகளில் அலப்ராஜி மற்றும் பிரசாந்தினியின் குரல்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்.
1: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
2: நல்லா இருக்கு. நல்ல வெதர் தானே? ஆஹா, நல்லா என்ஜாய் பண்ணி. நம்மளையில
1: வெளியில எல்லாம் என்ஜாய் பண்ணி இருக்கிறீங்க? நல்லது. என்ன பாடல்?
2: தோட்டங்கள்ல மரக்கறியில எல்லாம் ஆஞ்சி வச்சு.
1: ஆமா, இனி குளிர் குளிர் தொடங்க போகுது. அப்ப ஒரு அறுவடை செய்து எல்லாம் அதனை பதப்படுத்தி வைக்க வேண்டும்.
2: அதுக்குதான்
1: நல்லது. என்ன பாடல் தெரியும்?
2: பாடக்கூடிய எல்லாரும் இவர் நல்லா பாடுவார் என்று சொல்லி ஒரு ஃபேமஸ் ஆகிட்டால் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்ப இருந்துட்டு அது ஒரு வரிய பிள்ளைய விட்டுட்டா, ஒரு பாட்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு வரிய இல்ல ரெண்டு வரிய விட்டுட்டா மற்ற ஆக்கள் கண்டுபிடிப்பினும் கொஞ்சம் அவரும் பார்க்க குறைஞ்ச ஆக்கள் இவர் என்ன அப்படி பேமஸ் ஆயிருக்கிறார் என்ற ஒரு எரிச்சல்ல எல்லாம் அப்படி சொல்லலாம். அப்ப அதுல இருந்து சொல்லுவினும் இவற்ற பாட்டுல ஒரு பிள்ளை விட்டுட்டார் அப்படி என்று சொல்லி சொல்லுவார். சொல்லி அதை அவரை அவற்றை மதிப்பை குறைப்பினோம், குறைக்க பார்ப்பினோம். அதான் ஒரு ஒரு விஷயத்த நாங்கள் செய்யறதில்லை. ஆக்சுவலா ஒரு ஒரு இடத்துல நாங்கள் பிள்ளை விட்டோம்னா அதை தான் தூக்கி காட்டி கொண்டு இருப்பினோம். அப்படிதான் வாழ்க்கையில நாங்கள் கவனமா இருக்கணும். சில நேரங்களில் ஒரு பிள்ளைய விட்டால் அதை பலநாள் பூரா தண்டி கொண்டிருக்கும். ஆகவே
1: அப்படி நினைக்கிறீங்க, பார்க்கலாம். நல்ல ஒரு பதில் தான். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து பராசக்தி திரைப்படத்திலிருந்து, ஜீவியினுடைய இசையமைப்பில் சேன் ரொனால்டன் மற்றும் தீயினுடைய குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: காதல் தரிசு திரைப்படத்தில் குயில் கூவாதோ.
1: ஆமாம், எஸ்பிபி ஜானகி பாடிய ஒரு பாடல்.
2: ஆமா,
1: நாங்கள் சொன்ன கதையும் கேட்டீங்களா?
2: சில பேரு பிடித்தான குளம் அமைதியா இருந்தாலும் கல்ல அறிஞ்சு போட்டு போடுவாங்க. அதனித்தான் சில மனிதர்கள் அமைதியா இருந்து தங்கண்ட வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் சில பேர் குழப்பி போட்டு போடுவார்கள். அத நினைச்சு ஜோதிச்சு கொண்டே இருந்தால் ஒன்று நடக்காது. அந்த நெகட்டிவ் நினைக்காம பாசிட்டிவாக எடுத்து வாழ்க்கையில முன்னேறணும்.
1: நெகட்டிவ் நினைக்காமல் பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறணும். ஆஹா, நல்ல ஒரு தத்துவத்தோட கூறிய வரிகள் கூறி இருக்கிறீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி.
1: நன்றி.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அப்படி இருக்கிறீங்க தவம்? நானும் நல்ல சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு? நாங்கள் கேள்வி கேட்டோம், நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீர்கள். என்ன பாடல்?
3: மல்லிய பூத்திருச்சு அது மலையில நினைஞ்சிருக்கிறார். ஹலோ, நான் குயிலேன் காத்தின் கூட்டுக்குள்ள போய் முட்டாரு.
2: குயில் காகத்தின் கூட்டுக்குள்ளே முட்டாடுறது. இந்த பாடல் கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் SPB மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:38.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நன்றி. நான் வந்து பாடல் வந்து அங்காடித்துறையிலிருந்து உண்பேர் சொல்லும் போது உன் நெஞ்சில் கொண்டாட்டம் என்ற பாடல். கொய்காங்க நிறைந்த கேள்விகள் சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பாக. ஒரு காட்டுல வந்து ஒரு குருவி இருக்குமா? அந்த குருவி வந்து ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுல வந்து பாட்டு பாடுமா? அப்படி ஒரு நாள் பாட்டு பாடும் பொழுது அது ஒரு வரியை வந்து தவறுதலாக விட்டு விட்டுதான். அப்ப அதை பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் எதுவுமே சொல்லவில்லை. ஆனா காக்கா மட்டும் சொல்லிச்சாம், என்ன இப்படி கேவலமாக பாட்டு பாடுகிறாய் என்று கேட்டுதான். அதை கேட்டு அந்த குருவி வந்து அந்த நாள் இரவு பொழுது வரைக்குமே ஒரு விடயத்தை ஜோசித்து கொண்டே இருந்தது. அது எந்த என்ன விடயத்தை ஜோசித்திருக்கு? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில நிறைவு செய்யலாம்.
2: வரைவா பாடையில் என்று சொன்ன உடனே தான் அவமானப்பட்டு போனே ஒரு காலத்தில் என்று ஜோசிச்சிருக்கும். ஆனால் அந்த குருவி ஜோசிக்கணும் என்று சொன்னால் தவறு அங்க தவறுபட்ட என்று சொன்னால் அதை திருத்தினான் சொன்னால் நல்ல பாடகரை விட இன்னும் அந்த குருவி 1000 மடங்கு மேல சிறப்பு. என்னால் சிறப்பானவனை விட சிறப்பான பயிற்சி எடுத்தவன் இன்னும் கொஞ்சம் வேகமா அந்த இது இருக்கு தான். எப்படி அந்த பயிற்சி கூடவா தான் இருக்கும். அப்ப அதைத்தான் நான் அந்த குருவியா இருந்து நான் சொல்றேன். அந்த குருவி வந்து தான் தடக்கப்பட்ட வார்த்தையை பற்றி, காகத்தை பற்றி, காகம் என்று சொல்றது இந்த புறம்பேசுதாக்கள் தான் சும்மா சொல்றது. அதையை பற்றி கண்டுகொள்ளாம எங்கட இலக்குல கவனம் செலுத்தி இண்டியா விட நாளைக்கு திறமா நிற்கணும் என்று நினைச்சால் முன்னுக்கு போய்கொண்டே இருக்கலாம்ன்றதான் எந்த கருத்து. குருவி இந்த பதிலாக நான் சொல்றேன்.
1: நல்லது, பார்க்கலாம். உங்களுடைய பாடலை கேட்டு மகளிங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி ராவி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து அங்காடி திரைப்படத்திலிருந்து, நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல், ஹரியின் குரலே.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: என்ன
0: பாடல் தெரிவு?
1: தெய்வ வாக்கு படம் தான் வள்ளி வள்ளி என வந்தாள் அந்த பாட்டு.
0: இளையராஜா ஜானகி பாடிய பாடல்.
1: ஓ, நல்ல பாட்டு. அது நல்லது
0: நல்லது. கேட்டுமா கிளைங்கள். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. இந்த திரைப்படம் தெய்வவாக திரைப்படம். 1992 வந்த திரைப்படம். இளையராஜா மற்றும் ஜானகியினுடைய குரலில்

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசீரதீரரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகள் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று அமைதி வழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி பொதுமக்களிடம் ஆதரவு கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சீனா, வியட்நாம் மற்றும் சென்னை இடையே புதிய மாதாந்த கொள்கலன் சரக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் நான்டக்கெட் கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட விமானத்தின் பாகங்கள் காணாமல் போன விமானத்துடன் தொடர்புடையவை என அமெரிக்க கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரிந்துரைக்கப்பட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவிருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டச்சேரணி M.A. சுமத்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சில மருந்தகங்களை பயன்படுத்தி அல்லது அவற்றின் போர்வையில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தேஜஸ் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் விமானப்படையின் செயல்திறனை பாதிக்கும் என இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார். அல்பர்டா பிரிவினைவாத இயக்கத்துடன் அமெரிக்கா குடியரசுக் கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து செயற்பட்டதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோமாலியாவில் இஸ்ரேல் எந்த ஒரு இராணுவ பிரச்சனத்தையும் ஏற்படுத்துவதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்கப் போவதில்லை என சோமாலிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்த்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 21°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 10°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15°C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 15°C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20°C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படம். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காட்டில் வந்து ஒரு குருவி வந்து ஒரு மரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதில் வந்து நல்ல பாடல்கள் பாடுமாம். அப்படி ஒரு நாள் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வரியை வந்து அது தவறுதலாக மறந்து விட்டதாம். ஆனால் அதை கேட்டு மற்ற விலங்குகள் எல்லாமே அதற்கு எந்த ஒரு கருத்துமே சொல்லவில்லையா. ஆனால் அந்த விலங்குகளில் இருந்த ஒரு காக்கா மட்டும் வந்து சொல்லிச்சாம், என்ன இவ்வளவு கேவலமாக பாடுகிறாய் என்று கேட்டுதான். ஆனால் இதை கேட்ட உடனே அந்த குருவி வந்து அந்த இரவு பொழுது வரைக்கும் ஒரு விடயத்தை பற்றி ஜோசித்து கொண்டே இருந்தது. அது என்னத்தை ஜோசித்திருக்கும், என்ன விடயத்துக்கு ஜோசித்திருக்கும், எதை பற்றி அது ஜோசித்திருக்கும், இந்த கேள்விக்கான பதிலுடன் இந்த கதையை நீங்கள் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளலாம். இல்லை, எனக்கு கதையை நாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4162 6242 2

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: தெய்வத்தாய் படத்தில் இருந்து இந்த புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை.
1: ஆமாம், TMS மற்றும் சுசீலா அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் கேட்டு
2: அது குருவி யோசிச்சிருக்கும். எல்லாரும் ஒருவராலையும் விரும்பாத குரலை வச்சிருக்க காகம் எனக்கு புத்தி போய் சொல்ற அளவுக்கு நான் வந்து விட்டேன் என்று கவலைப்பட்டிருக்கும்.
1: எல்லாரும் விரும்பாத குரலை வைத்திருக்கிற காகம் தனக்கு புத்தி சொல்லியிருக்கேன், யோசித்திருக்கும்.
2: தனக்கு புத்தி சொல்லுது, உயில் வந்து சொல்லி இருந்தா தான் அதை யோசிக்கலாம். காகத்தின் குரல யாரும் ரசிப்பதில்லை, ஆனா அது எனக்கு புத்தி, அது புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு மறந்து போச்சு என்று கவலைப்பட்டேன்.
1: அப்படி கவலைப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இதுக்காக கவலைப்பட்டிருக்கேன். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம். நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் கலிகோவர்தன்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா? வேலைக்கு போய் கொண்டிருக்கேன். பாட்டு அன்னை இல்லம், இந்த படம் அன்னை இல்லம் பாட்டு என்னிரண்டு, 16 வயது.
4: ஆமாம், TMS பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க, கண்டிப்பா
4: கண்டிப்பா.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: நடந்திருக்கு
3: நீங்க
2: சொல்லுங்க. அடுத்த நாள் அதை விட நல்ல வடிவா பாடிச்சு வளமையா பாடுறத விட அப்ப மற்ற விலங்குகள் எல்லாம் நல்ல வடிவா பாடிருக்கேன். காலம் நிக்காம இல்லையே, இன்றைக்கு மறக்காம
1: பாடிட்டேன்.
3: இன்னும் மடிவா திருத்தி கொண்டு வந்ததாம். அதான் சொல்றேன், குறை சொல்றவைய பத்தி ஒண்ணும் யோசிக்க கூடாது. நீங்கள் என்ன உங்களுக்கு நல்லதென்று படுறதோ அதை மடிவா திருத்தி செய்து கொண்டு
2: போவோம். நல்ல ஒரு கதை வாழ்த்துக்கள். கதைக்கு பார்ப்போம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையம, பில் வைரமுத்துவினுடைய வரிகளில், மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில்.
4: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: பாலை வணக்கம் ரஜிசாரா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நலமா இருக்கிறோம். சிட்டுக்குருவி பாட்டை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆமா
1: சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு வந்து பொன்னியின் செல்வத்துல வீரா ராஜ வீரா அந்த பாட்டு.
1: அந்த பாடல். அப்ப இந்த கதையை நீங்க சொல்லுங்க.
2: கதை வந்து இரண்டு மாதிரி சொல்லலாம். ஒண்ணு வந்து அந்த குருவி வந்து என் தவறை சுத்தி காட்டினால் நான் இனிமே தவறு செய்யாமல் அதை திருத்தி என்னுடைய பாட்டை திருத்தி அழகாக திரும்ப பாடும்பொழுது அழகாக பாடிக்கொள்ளலாம். அதனால அந்த சுட்டி காட்டி தவறை சுட்டி காட்டியவரை நான் திட்டக்கூடாது, அதை நாங்கள் நன்றாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடும். இன்னும் ஒன்று நினைச்சுக்கலாம், அதாவது காகம் கோபத்துக்கு பொறாமைக்காக சுட்டி காட்டுறது, மற்றவங்களும் அதை சுட்டி காட்டவில்லை, ஒருவேளை நம் மனது தாக்கப்படும் என்ற காரணமாக இருக்கலாம், அல்லது மற்ற மாதிரி எடுத்துக்கொண்டால் அவர்கள் வேண்டுமென்றே என்னுடைய தவறை சுட்டி காட்டவில்லை, நான் திரும்பி விடுவேன் என்று அந்த மாதிரியும் நினைக்கலாம். அது ரெண்டு மாதிரியாவது அந்த குருவி என்ன நிலையில இருக்கிறதோ அந்த மாதிரி நாங்க வந்து எங்களுக்கு தவறை பொதுவாக சொல்ல போனால் எங்கள் நாங்கள் செய்த சில தவறுகள் எங்களுக்கே புரியாது, மற்றவர்களுக்காக தெரியும். அதனால் அதை பாசிட்டிவா எடுத்து நாங்கள் என்னை திருத்திக் கொள்ள வேணும்.
1: திருத்திக் கொள்ள வேணும், குற்றம் பிள்ளைன்னு சொன்னா நாங்கள் அதை கேட்டு திருத்திக் கொள்ள வேணும்.
2: ஆமா,
1: பார்ப்போம். உங்களுடைய கதைகள் அழகான கதைகள், வாழ்த்துக்கள். இந்த பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து
2: சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ரகுமானுடைய இசையமைப்பில் சங்கர் மகாதேவன், சித்ரா மற்றும் ஹரனின் குரலில்

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை?
1: அழகா இருக்கு சார். அந்த மலையோட சுதேசி மலை இடத்துல நிக்கு, நல்லா இருக்கு. உங்களோட மேட்டில் இருந்து நல்ல பாடல் போட்டுருக்கீங்கன்னா நல்லா இருக்கு.
0: நல்லது. நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
1: ஒரு நாளம் குறிவிழா என்று சொல்லி சிற்சிராம்
0: பாடி, சிற்சிராம் பாடி ஒரு பாடல். நாங்க கேட்ட கதையும் கேட்டீங்களா?
1: அதுக்கு ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். காதுதான் பிடிச்ச அதிக பேசுவேன். ரெண்டாவது வந்து சின்ன குருவி புலவிட்ட தெரிஞ்சதுன்னு நானும் பேசாம நினைக்கிறேன். நீங்க இப்ப அத குறை சொல்றேன், அது இன்னும் மனம் நோவ போகுது. இப்பதான் முதல்ல பாடம் வந்திருக்கு, நீ இப்படி குறை சொல்லக்கூடாது அப்படி வந்து ஐய சொல்லி காதுக்கு தான் பேச்சு கொடுத்துருக்கிறோம். ஆனா அந்த குருவி பிறகு அப்ப காதுக்கு பேச்சு கொடுத்துட்டு அந்த குருவிய சொல்லி இருப்பீங்கன்னா காதுக்கு திருப்பி நீ வேணும்னா முடிஞ்ச அறிவி பாடு பார்ப்போம். உண்ட கரையில் உடையாவது பாடவும் தெரியாது, பாடுறாரு குறை சொல்லி உண்டு. அதுதான் காதுக்கு தான் பேச்சு கொடுத்துருக்கேன். அந்த குருவி போய் அந்த அறிவியலுக்கு திருப்பி நல்லபடியா அந்த வரியெல்லாம் சொல்லி கொடுத்து திருப்பி ஏதாவது பாடி காட்டி நல்லபடியா பாடிட்டு போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சேமிப்பில் சிட் ஸ்ரீராமனுடைய குரலை

0: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கண்ணன் கழகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பின்னெடுத்து நல்லா கொண்டு போறியோ? எனக்கு வந்து இந்த மாதவன் நடிச்ச புதுப்படம் ஜிடிஎன்ல இருந்த ஒரு பாட்டு போடுங்க, ரெண்டாவது பாட்டு. நல்ல நல்ல படம் நல்லா போய்கொண்டிருக்கு, உண்மை கதை போய்கொண்டிருக்கு, இன்னும் பார்த்து முடிக்கலண்ணா. நல்லா போய்கொண்டிருக்கு, முக்காவாசி பார்த்துட்டேன். உண்மை கதை என்று சொல்லிச்சுன்னா, மற்றது நீங்க சொன்ன கதையில வந்து குருவி என்ன நச்சு கொண்டிருக்குமெண்டா, என்னண்டி நீ சொன்ன காகம் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கேன், மற்ற எல்லாரும் புலவட்டதை பற்றி சொல்லல. நான் பாடினதை ரசிச்சு கொண்டிருந்திருக்கோம். புரிவினைக்கு வேணுண்டா, வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் சுட்டி காட்டுறதுக்கு ஆற்றல் இருக்கணும், நல்லது ரசிச்சாலும் அது வாழ்க்கைன்ற அது அது ஒரு அதுதான் வாழ்க்கை. அதை நாங்கள் என்னென்று மறந்து நல்லதே யோசிச்சு கொண்டிருக்கலாம் என்று குறி வச்சிருக்கு.
0: அப்படி ஜோசித்திருக்கும், பார்ப்போம். பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி. இந்த பாடு வந்து சத்யபிரகாஷ் சஞ்சனாவின் குரலி.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
1: இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜினி, நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மீரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன்.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு செல்வம் படத்திலிருந்து அவளா சொன்னாள்,
1: டிஎம்எஸ் பாடிய பாடல்.
4: ஆமா ஆமா,
1: கதையும் கேட்டீங்களா?
4: கதை கேட்கல, ஆனா நீங்க எங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு பாங்கா கொடுத்துட்டீங்க.
1: என்ன
4: முதல் மரியாதை படம் ஏ குருவி பாட்டோட சேர்த்து என் ராசாவின் மனசுல பாட்டு எங்களுக்கு ரெண்டு கிடைச்சது, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி
1: கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? நல்லது, நன்றி
4: நன்றி நன்றி, வணக்கம்,
1: நன்றி.
5: அவளா சொன்ன

0: படிக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தா அதனுடைய ஒரு வரி ஒரு பாடலின் ஒரு வரியை தவறுதலாக அது மறந்து விட்டதான். ஆனால் அதை பார்த்து மெட்ட விலங்குகள் எல்லாமே எதுவுமே சொல்லவில்லையாம். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த காக்கா மட்டும் சொல்லிச்சாம், நீ என்ன இவ்வளவு கேவலமாக பாட்டு படிக்கிறாய் என்று. அதை கேட்ட உடனே அந்த குருவி வந்து அன்று இரவு வரைக்குமே ஒரு விடயத்தை ஜோசித்துக் கொண்டே இருந்ததாம். அது என்னத்தை ஜோசித்து இருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில நீங்க நிறைவு செய்யலாம்.
1: எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு புலா விட்டா அதை திருப்பி சொல்லி காட்டுவினோம், அதை குறைய சொல்லி காட்டினோம், அதுதான் அர்த்தம்.
0: குறைகளை சொல்லி காட்டுவார்கள், அது பிள்ளை விட்டா கண்டிப்பா சொல்லி காட்டுவார்கள். எல்லாட்டி எதுவும் பறைய மாட்டார்கள், நல்லதா இருந்தா சொல்ல மாட்டார்கள், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். அப்படியா? அப்படித்தான். நல்லது, பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியினுடைய குரலில்

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேன்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன், நன்றி உங்களுக்கு.
0: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு கோடி அறிவு கொட்டுதே அந்த பாட்டு வைக்கிறேன்.
0: கோடி அறிவு கொட்டுதே, கண்டிப்பா கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி சஜி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் செயின்ட் ரொனால்டோனுடைய இசையமைப்பில் யுகபாதியினுடைய வரிகளில் பிரதீப் மற்றும் நித்யசிறையின் குரல்.